பக்தியால் நம் மனங்களையும் நம் உள்ளங்களையும் நிரப்பிக் கொண்டிருப்பது இசையமுதம் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

இசையால் பக்தி மனம் பரவ செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸின் இசை.

இசையமதத்தோடு இணைந்திருக்கும் நேரம் 5:53. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும், இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கனடா மற்றும் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடந்த நிதியாண்டில் 7,660 கோடி ரூபாய் மதிப்பிலான 152,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

நேயர்களை இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸோடு. இப்பொழுது கேட்கலாம் சேவை செய்திகள். சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுடன் தலா 1 கோடி ரூபாய்க்கான பரிசுத் தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 2026-27 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்துடன் அதற்குரிய ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்கலாம். இவ்விருதுக்கான விண்ணப்ப படிவத்தை tn.gov.in என்ற இணையதளத்தில் உள்ள https://cms.tn.go.in/cms என்ற இணையதளத்திலும் அல்லது இணைப்பில் காணக்கூடிய அதாவது QR கோடை ஸ்கேனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது விருதுநகர் மாவட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திலிருந்தும் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளலாம் என சேவை செய்தியில் வந்துள்ள செய்தி தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் கூடியவை 31/7/2026 மாலை 6 மணிக்குள் சென்று சேர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
2: நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 தீர்ப்பு. யானையின் பலம் அதன் தும்பிக்கையில் இருக்கிறது, மனிதனின் பலம் அவன் நம்பிக்கையில் இருக்கிறது. நம்மில் சிலருக்கு எல்லாமே உடனே நடந்துவிட வேண்டும் என்ற நினைப்பு இருக்கிறது. வாழ்க்கை அப்படிப்பட்டதன்று. இங்கே வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். விவசாயத்தில் எத்தனையோ புரட்சிகள் நடந்துவிட்டன. இருந்தாலும் நெல் விளைவதற்கு குறைந்தபட்சம் 3 காத்திருக்க வேண்டும். தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை கருவாகி உருவாகி வளர்வதற்கு 9 9 9 காத்திருக்க வேண்டும். எர்னஸ்ட் ஹெமிங்வே, நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர், அவர் எழுதிய கடலும் கிழவனும் எனும் நாவலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த நாவலில் வரும் கிழவர் நம்பிக்கையின் வடிவமாக இருந்தார். அந்த நம்பிக்கையின் அடிப்படை பொறுமை. பொறுமையாக இருப்பவர்களின் நம்பிக்கை சாதனையாகிறது, பொறுமையற்றவர்களின் நம்பிக்கை சோதனைக்கு உள்ளாகிறது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்புங்கள், உங்களை நம்புங்கள். எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கிற ஒரே வேறுபாடு நம்பிக்கைதான். ஆழமான கடல், கடலுக்கு நடுவே மலை, மலை உச்சியில் உள்ள பாறை இடுக்கில் ஒரு பறவை. அது கூடு கட்டி குஞ்சுகளை பொறித்திருந்தது. தன் குஞ்சு பறவைகளுக்கு உணவு தேட பறந்தது. அவை பசியால் வருந்தின. மேலே பார்த்தால் வானம், கீழே பார்த்தால் கடல். நான் கீழே குதிக்கப் போகிறேன் என்றது ஒரு சின்ன பறவை. இன்னொரு பறவையோ, நீ குதித்தால் கடலில் மூழ்குவது உறுதி என்றது. குதிக்க விரும்பிய பறவை சற்றே தயங்கியது. பிறகு நம்பிக்கையை வரவழைத்து கொண்டு கடலில் குதித்தது. குதித்த பிறகுதான் தான் நீரில் மூழ்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டது. கடலின் மேற்பரப்பில் மிதந்து சின்ன சின்ன மீன்களை கொத்தி தின்றது. அதை பார்த்த மற்ற சின்ன பறவைகள் கடலில் குதித்தன. நம்மால் மிதக்கத்தான் முடியும், மூழ்க முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொண்டன. இந்த கதையில் வரும் சின்ன பறவை நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் உடன் பிறந்த பிற பறவைகளோடு பசியால் இல்லாமல் போயிருக்கும். அதன் நம்பிக்கையே அதை வாழ வைத்தது. அறிவால் நம்பிக்கை உருவாவதில் தவறில்லை. ஆனால் உணர்வால் உருவாகும் நம்பிக்கைக்கு உடனே பலன் கிடைக்கிறது. வெறும் அறிவு எல்லா கேள்விகளையும் கேட்கும், ஆனால் எதையும் நம்பாது. கேள்விகள் கேட்பதில் தவறில்லை, ஆனால் கேள்விகளாலேயே வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடாது. இந்த உலகை விட்டு புடப்படுகிற மனிதனை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் பார்க்கின்றான். தான் மட்டும் இந்த பூமியில் நிரந்தரமாக தங்கப் போகிறோம் என்பது போல நடந்து கொள்கின்றான். இது நல்ல நம்பிக்கை என்று இருந்தாலும் இந்த நம்பிக்கையில்

0: மனிதனை இயங்க வைக்கும் உந்து சக்திகளுள் ஒன்றாக இருக்கிறது. ஏரியில் மீன்பிடிக்க போகிறவர் தூண்டிலை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். மீன் எதுவும் சிக்காது என்ற அவநம்பிக்கை வந்துவிட்டால் ஏரிப்பக்கம் யார் போவார்கள்? மனிதன் காற்றை சுவாசிப்பதால் மட்டும் வாழ்வதில்லை, நம்பிக்கையையும் சுவாசிப்பதால் தான் வாழ்கிறான். சுவாசிக்கும் காற்று மாசடைந்தால் நம் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகும். நம் நம்பிக்கை மாசடைந்தால் நம் வாழ்க்கை என்னவாகும்? நம்முடைய நம்பிக்கைதான் நம் மனம் குணம் முதலியவற்றின் அச்சாணி. நம்பிக்கை என்னும் அச்சாணியில் கீறல் விழும்போது வாழ்க்கை சக்கரத்தின் தடம் மாறும். நம்பிக்கையை வளப்படுத்துவோம், வாழ்க்கையை வசப்படுத்துவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: ஜூலை 23 இந்நாளின் சிறப்பு. 1927 ஜூலை 23 அனைத்திந்திய வானொலியின் முதலாவது வானொலி நிலையம் பம்பாய் நகரில் தனது முதலாவது ஒலிபரப்பு சேவையை ஆரம்பித்தது.
1: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் பால கங்காதர திலகர் அவர்களின் பிறந்த தினம் 1856 ஜூலை 23 ஆகும்.
0: இந்திய விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா அவர்களின் நினைவு தினம் 1925 ஜூலை 23.
1: 1829 ஜூலை 23 ஐக்கிய அமெரிக்காவில் வில்லியம் ஆஸ்டின் பேட் என்பவர் டைப்போகிராஃபர் என்ற முதலாவது தட்டச்சு இயந்திரத்துக்கான காப்புரிமம் பெற்றார்.
0: 1840 ஜூலை 23 கனடா மாகாணம் என்ற பெயரில் பிரிட்டானிய குடியேற்ற நாடு வட அமெரிக்காவில் அமைக்கப்பட்டது.
1: 1874 ஜூலை 23 இலங்கை சட்டசபையின் தமிழ் பிரதிநிதி முத்துக்குமாரசுவாமி இங்கிலாந்தில் சர் பட்டம் அளித்து கௌரவிக்கப்பட்டார்.
0: 1903 ஜூலை 23 ஃபோர்டு நிறுவனம் தனது முதலாவது மகிழுந்தை விற்பனை செய்தது.
1: 1995 ஜூலை 23 ஏல் பாப் என்ற வால்வெள்ளி சூரியனுக்கு வெகு தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு பின்னர் வானில் தெரிந்தது.
0: 2015 ஜூலை 23 கெப்லர் 452b என்ற புறக்கோள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக நாசா அறிவித்தது.
1: தமிழக திரைப்பட நடிகரும் நாட்டுப்புற பாடகருமான TKS நடராஜன் அவர்களின் பிறந்த தினம் 1933 ஜூலை 23 ஆகும்.
0: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
2: நீர்களை இணைந்திருக்கிறீர்கள் புதிய காலை நிகழ்ச்சியோடு. இனி நாம் கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை பற்றி. நிகழ்ச்சியும் நேரமுமாய் ஆரம்பிப்பதற்கு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகளை எழுதி வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி, முதலில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். 6:45 திரை இசை, 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள் நிகழ்ச்சி, அதில் 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இன்று தொண்டி ஸ்ரீ ஆதீஸ்வரர் திருக்கோவில் பற்றியான தகவல்களை வழங்குபவர் பரமக்குடி மீனா சீனிவாசன் அவர்கள், 8 செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடலாக வளம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாடின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை, 9 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கேட்கலாம் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:02 விருப்பகானங்கள் பகுதியில் இன்று என் விருப்பம், 10:30 ஒரு பட பாடல்கள், இன்று கடல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், 11:02 கண்ணாடி மாளிகை, நலவாழ்வின் நங்கூரம் கல்லீரல், நலவாழ்வின் நங்கூரம் கல்லீரல், உலக கல்லீரல் அழகி தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலை பங்கேற்று

0: சிறப்பிக்கிறார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இரைப்பை மற்றும் குடல் நோய் மருத்துவ துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத் அவர்கள் உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். 12:02 ஸ்நேகிதியே, 1 மணிக்கு வசந்தகானங்கள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு துள்ளல் தாழம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 3 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கழம், அதனைத் தொடர்ந்து 4:30 நம் பண்பலையின் ஆட்டக்கழம் கேட்கலாம், 5 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கேட்கலாம் 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வட்டம் வேளர் புளியங்குளம் சி ராமச்சந்திரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். 9 மணிக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் எபிசோடு 1 கேட்கலாம். 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் கேட்கலாம் அதிகாலை 4:45. 11 மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி பிரமாதம்.
4: என்ன சொல்றேன்,
1: காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் புதிய காலை நிகழ்ச்சியோடு.

0: நேர்களே, இணைந்திருக்கிறீர்கள் புதிய காலை நிகழ்ச்சியோடு. நேரம் 6:30.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
2: முறையற்ற ஆன்டிபயாட்டிக் பயன்பாடு அமைதியாக உருவாகும் உலகளாவிய சுகாதார அச்சுறுத்தல். நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்த மருத்துவம் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். இன்று மருத்துவ உலகில் மனித உயிர்களை காப்பாற்றிய மிக பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்று ஆன்டிபயாட்டிக் மருந்துகள். இந்த மருந்துகள் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியுள்ளன. ஆனால் இன்று அதே ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதால் உலகமே புதிய ஆபத்தை எதிர்கொண்டு வருகிறது. அந்த ஆபத்திற்கு பெயர் ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பாற்றல், அல்லது ஆங்கிலத்தில் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ட். ஆன்டிபயாட்டிக் என்பது பாக்டீரியா என்ற நுண்ணுயிரிகளால் ஏற்படும் தொற்றுக்களை குணப்படுத்த பயன்படும் மருந்து ஆகும். இந்த மருந்தை முதன் முதலில் சார் அலெக்சாண்டர் பிளெமிங் என்பவர் பென்சிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து பிரித்தெடுத்து பென்சிலின் என்று சந்தையில் அறிமுகப்படுத்தினார். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சளி, சாதாரண வைரஸ் காய்ச்சல், வைரஸ் தொண்டை வலி போன்றவற்றிற்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பலனளிக்காது. ஏனெனில் அவை வைரஸ் நோய்கள். பெரும்பாலும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பாக்டீரிய நோய்களுக்கு மட்டுமே எதிராக செயல்படுகின்றன. முறையற்ற ஆன்டிபயாட்டிக் பயன்பாடு எப்படி தொடங்குகிறது? நம்மில் பலர் என்ன செய்கிறோம்? சிறிது காய்ச்சல் வந்தாலும், தொண்டை வலி ஏற்பட்டாலும், ஏதாவது உடல் வலி இருந்தாலும் மருத்துவரை சந்திக்காமல் முன்பு பயன்படுத்திய ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகளை மருத்துவரின் பரிந்துரை இன்றி மருந்தகங்களில் நேரடியாக வாங்கி சாப்பிடுகிறோம். சிலர் மருந்தை 2 நாட்கள் மட்டும் சாப்பிட்டு விட்டு உடல்நலம் சரியானதும் மீதமுள்ள மாத்திரைகளை நிறுத்தி விடுகிறார்கள். இன்னும் சில நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கூறிய ஆலோசனையின் பெயரில் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை எடுத்துக்கொள்கிறார்கள். இவை அனைத்தும் மிகவும் தவறான பழக்கங்களாகும். ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பாற்றல் என்றால் என்ன? ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆன்டிபயாட்டிக் மருந்தால் அழிக்கப்பட்ட பாக்டீரியாக்கள் தொடர்ந்து தவறான முறையில் அந்த மருந்தை பயன்படுத்துவதால் அதற்கு எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்கின்றன. பின்னர் அதே மருந்து வேலை செய்யாது. இதைத்தான் ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பாற்றல் என்று அழைக்கிறோம். அதாவது மருந்து பலவீனமாவதில்லை, பாக்டீரியாதான் பலம் பெறுகிறது. இது மிகவும் ஆபத்தான நிலையாகும். சாதாரண நோய் தொற்றுகளை கூட குணப்படுத்துவது கடினமாகிவிடும். நமது உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பாற்றலை உலகின் மிக முக்கியமான சுகாதார சவால்களில் ஒன்றாக கருதுகிறது. ஏனெனில் இன்று வேலை செய்த மருந்து நாளை ஒரு நோய் தொற்றுக்கு எதிராக வேலை செய்யாமலும் போகலாம். இதனால் அறுவை சிகிச்சைகள்

மிகவும் சிக்கலாகலாம். சாதாரண தொற்றுக்களும் உயிருக்கு ஆபத்தாக மாறலாம். மருத்துவ செலவு அதிகரிக்கலாம். மருத்துவமனையில் தங்கும் நாட்களும் கூடலாம். நமது உடலில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் மட்டுமல்ல, நமக்கு நன்மை செய்யும் கோடிக்கணக்கான பாக்டீரியாக்களும் நமது குடலில் உள்ளன. ஆனால் இந்த ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை முறையற்ற முறையில் நாம் பயன்படுத்துவதால் குடலில் உள்ள பல நல்ல பாக்டீரியாக்களையும் இது அழித்து விடுகிறது. இந்த குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் உணவை செரிக்க உதவுகின்றன, வைட்டமின்களை உருவாக்குகின்றன, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகின்றன. ஆனால் தேவையில்லாமல் ஆன்டிபயாட்டிக்

0: பாக்டீரியாக்களும் நமது உணவு பாதையிலிருந்து அழிக்கப்படலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பன்மொழி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பன்மொழி 100.9 மெகா ஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள் புதிய காலை நிகழ்ச்சியோடு. இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 7ஆம் நாள் வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கிருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2 நாள் பயிற்சியாக ஜூலை 23ஆம் தேதியாகிய இன்றும் ஜூலை 24ஆம் தேதியாகிய நாளையும் சிறுதானியத்திலிருந்து குக்கீஸ் மற்றும் பிரவுனி தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சிகள் குறிப்பிட்ட தேதியில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். பயிற்சியின் போது காலை மற்றும் மாலையில் தேநீர் மற்றும் மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும். முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண்கள் 9488575716. இந்த இலவச பயிற்சியில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தின் இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் தென்னையிலிருந்து பெறப்படும் தேங்காய் மற்றும் கொப்பரை ஆகியவை வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் விற்பனை மையங்கள் அமைத்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தேங்காய்களை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் குறிப்பாக ராஜபாளையம், திருவில்லிபுத்தூர் மற்றும் வத்ராயிருப்பு பகுதிகளில் அதிக அளவில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தென்னையிலிருந்து பெறப்படும் தேங்காய் மற்றும் கொப்பரை ஆகியவை வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் தென்னை விவசாயிகளிடமிருந்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் நேரடியாக வியாபாரிகளுக்கு தேங்காய்களை கட்டுப்படியாகும் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வகையில் சேத்தூர் பகுதியில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளிலும், மம்சாபுரம் பகுதியில் புதன்கிழமையும் மற்றும் வத்ராயிருப்பு பகுதியில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் விற்பனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு தேங்காய்கள் விற்பனை செய்யப்பட உள்ளது. தேங்காய்களை விற்பனை செய்ய விருப்பமுள்ள விவசாயிகள் தங்களின் ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு எண் மற்றும் கைபேசி எண் ஆகியவற்றை விற்பனை மையத்திற்கு எடுத்து வந்தால் போதுமானது, அடங்கல் தேவையில்லை என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை மாதம் 30ஆம் தேதி சூரிய உலர்த்தி பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பில் முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். சூரிய உலர்த்தி பற்றிய இலவச நேரடி பயிற்சி வகுப்பில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: நீங்க சொன்ன விலக்கு பொறிகள், இந்த விலக்கு பொறிகள் வந்து ரொம்ப பொதுவானது. ஏன்னா எல்லா பூச்சிகளும் விலக்கு பொறிகளுக்கு வந்து நல்லா கவந்து வந்து விழுகும். இந்த விலக்கு பொறிகள் வந்து நம்ம நைட்டு ஒரு 7 மணிக்கு அல்லது 8 மணிக்கு

0: ஆன் பண்ணிட்டு ஒரு 10 மணி வரை, அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேல நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்கணும். எதுக்குன்னா 10 மணிக்கு மேல நம்ம வந்து இந்த விளக்குபொருள்கள் வந்து எரிய விட்டோம்னா இதுக்கு நன்மை செய்யும் பூச்சிகள் எல்லாம் வந்து கவர்ந்து வந்துடும். இப்ப நன்மை செய்யும் பூச்சிகள் ரொம்ப முக்கியம் இல்லீங்களா, அதனால இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் கூட வந்து கவர்ந்து வந்து செத்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு நல்லது இல்ல. அதனால நம்ம வந்து இந்த விளக்கு பொறிகள் வந்து 8 மணிலிருந்து அல்லது 7 மணிலிருந்து 10 மணி வரை நம்ம எரிய விட்டுறணும். இந்த விளக்கு பொறிகளுக்கு வந்து இந்த ஒரு பூச்சி அந்த ஒரு பூச்சின்னு சொல்ல முடியாது, என்னன்னா எல்லா பூச்சிகள் வந்து கவர்ந்து இழுக்கும். அடுத்த நாள் காலையில வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கு பொறியில வந்து கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி வச்சுட்டு அந்த ட்ரேல வந்து தண்ணி ஊத்திடணும். தண்ணி ஊத்திட்டு அந்த தண்ணில வந்து மண்ணெண்ண ஊத்துட்டீங்கன்னா அந்த விழுகிற பூச்சிகள் எல்லாம் வந்து பறந்துராம வெளியே போகாம அப்படியே மூழ்கி செத்து போயிரும். அதனால என்ன ஆயிருதுன்னா அடுத்த நாள் காலையில நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னென்ன பூச்சிகளோட நடமாட்டம் நம்ம வயலுக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி கூட நீங்க பூச்சி மருந்து வாங்கி கூட நீங்க வந்து தெளிக்கலாம். இந்த ஒரு பயன் வந்து இந்த விளக்கு பொறியில இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒரு சில பூச்சிகளுக்கு என்ன இருக்குன்னா இனக்கவர்ச்சி பொறிகள் கிடைக்குது. இந்த இன கவர்ச்சி பொறிகள் இப்ப நெல்லுல வந்து தண்டு துளைப்பானுக்கு கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து பச்சை காய்ப்புலுக்கும் கிடைக்குது, அப்புறம் புரோடீனியா புழுக்கும் கிடைக்குது, அதுக்கப்புறம் நம்ம இந்த காய்கறி பயிர்கள்ல கத்திரில வந்து காய் துளைப்பான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை, மக்காச்சோளத்துல மக்காச்சோள படைப்புழுக்கும் கிடைக்குது இனக்கவர்ச்சி பொறிகள், அப்புறம் பருத்தில வந்து காய்ப்புழுக்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில பூச்சிகளுக்கு வந்து இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து ஒரு ஏக்கருக்கு 5 குறைஞ்சது, நீங்க 5 மேல 10-15 கூட வைக்கலாம். நீங்க வந்து இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து நீங்க அந்த பயிர்ல நம்ம வைக்கிறதுனால அந்தந்த பூச்சிகளோட ஆண் அந்த பூச்சிகள் வந்து விழுகும். ஆண் அந்த பூச்சிகள் வந்து கவர்ந்து வந்து விழுகிறதுனால இன சேர்க்க தடைப்பட்டு நம்ம வயல்ல வந்து பூச்சியோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதுக்கப்புறம் பொறி பயிர்கள் அப்படின்னு ஒரு சில இது இருக்குங்க. என்னன்னா பொறி பயிர்கள் அப்படின்னா உதாரணத்துக்கு பார்த்தோம்னா புரோடீனியா புழு கருப்பா நிலக்கடலைல வரும் இந்த புரோடீனியா புழு, இதுக்கு வந்து பொறி பயிர் என்னன்னா ஆமணக்கு. அப்ப வந்து நிலக்கடலை வந்து இந்த புரோடீனியா புழு நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே வரும் அப்படின்னா நீங்க நிலக்கடலை விதைக்கும் போதே நீங்க ஆமணக்கும் விதைச்சிடணும். அங்கங்க வந்து வயல்ல வந்து அங்கங்க வந்து நம்ம ஆமணக்கு விதைக்கும் போது
1: துவரையிலும் பச்சை காய்ப்புழு வந்து ரொம்ப தொல்லை. இந்த பச்சை காய்ப்புழுக்கு வந்து என்ன தெரியுங்களா சாமந்தி, சாமந்தி அப்படிங்கறது அது வந்து பொறிப்பயிர். அங்கங்க வந்து நீங்க வந்து பொறிப்பயிரா நீங்க சாமந்தி வச்சிட்டீங்கன்னா சாமந்தி தான் இந்த புழு வந்து அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணி நம்ம துவரையோ அல்லது உளுந்தையோ பாசிப்பயிரையோ தாக்காம போயிரும். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு வரப்புகள்லவோ அல்லது அங்கங்க வைக்கும் போது அந்த ஒரு பொறிப்பயிர்ல மட்டும் இருக்கிற பூச்சிகளை வந்து நம்ம வந்து அழிச்சு நம்ம வந்து இந்த பூச்சியை வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். இதுவும் இல்லாம நம்ம சில வாட்டி வரப்புகள்ல வந்து ஒரு சில பயிர்களை வந்து நம்ம வந்து போடுறதுனால என்ன ஆயிடுதுன்னா நம்ம வயல்ல நன்மை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து நம்ம கூட்டிடலாம். உதாரணத்துக்கு தட்டை பயிறு எள்ளு இது எல்லாத்துல வந்து நிறைய நல்ல பூக்கள் இருக்கும். இந்த பூக்களுக்கு வந்து கவர்ந்து நன்மை செய்யும் பூச்சிகள் எல்லாம் நம்ம வயலுக்குள்ள வரும். எப்பவுமே வந்து நன்மை செய்யும் பூச்சிகள் நம்ம வயலுக்குள்ள இருக்குதுன்னா இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து தீமை செய்யும் பூச்சிகளை வந்து அழிக்கிறதுனால இந்த தீமை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். அந்த மாதிரி வந்து வரப்புகள் ஓரங்கள்ல கூட நம்ம வந்து தட்டை பயிரையோ எள்ளையோ இந்த மாதிரி வந்து நல்ல பூ பூக்கும் பயிர்களை வந்து நம்ம வந்து பயிரிட்டு நம்ம நன்மை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து கூட்டிக்கிடலாம்.
2: இதுவரை இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர்

நேர்களே, இதுவரை இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: புதிய காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. நேரம் 6:55.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்க இருப்பது பூந்தளிர்.
5: வணக்கம், உங்க பேர் என்னது?
6: என் பேர் கௌதம் கோபிநாத்.
5: எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
6: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
5: உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்?
6: பிரியாணி.
5: வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க?
6: நான் விளையாடுவேன், அடுத்து புக் படிப்பேன், கலர் பண்ணுவேன்.
5: நீங்க படிச்சு பெரியால் ஆனதும் என்ன ஆவீங்க?
6: டாக்டர் ஆவேன்.
5: டாக்டர் ஆகி ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுவீங்களா?
6: ஆமா.
5: இப்ப நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
6: கதை சொல்ல போறேன்.
5: என்ன கதை சொல்ல போறீங்க?
6: சிங்கமும் முயலும்.
5: சொல்லுங்க.
6: ஒரு காலத்துல சிங்கம் எல்லா மிருகத்தையும் வேட்டையாடி சாப்பிடணும்னு வச்சுச்சு. ஒன்னால் எல்லா மிருகமும் வந்து சொல்லிட்டு இருந்துச்சு, நாங்களும் ஒரு ஒரு ஆளை அனுப்பி விடுறேன், நீயே சாப்பிடு அப்படி சொல்லிடுச்சு. அப்படி அடுத்த நாள் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஒரு கதறி அனுப்பி விட்டுருச்சு. அடுத்து ஒத்தகம் அனுப்பி விட்டுருச்சு. அடுத்து நரி அனுப்பி விட்டுருச்சு. அடுத்த நாள் புத்திசாலி முயல் அனுப்பி விட்டுருச்சு. அப்ப சிங்கராஜா, சிங்கராஜா, உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு ஆத்துல இன்னொரு சிங்கம் இருக்கு அப்படி சொல்லி போனாங்க. போயிட்டு அப்படியே அங்க எட்டி பார்த்துச்சு. அப்படியே முயல் அப்படியே தள்ளி விட்டுருச்சு. அளவுதான் கதை.
5: சொல்லுங்க.
6: முயல் புத்திசாலை தரத்துனால தப்பிச்சிருச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, உடல் பலத்தை உட அருவி பலனை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நாம் எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் சில சில நேரங்களில் நம்மளுடைய விருப்பம் நிறைவேறலை அப்படின்னா அது சின்ன ஏமாற்றமும் கூடவே சின்ன சின்ன கோபத்தையும் தரும். இந்த கோபம் நம்மளுடைய நிதானத்தை தடுக்குங்க. அதே சமயத்தில் இந்த பொறுமையின்மையால் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை இந்த கோபம் தரும். ஆக நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பயுமே நாம் சில சில விட்டு கொடுத்தலோடையும் யதார்த்தத்தை கடந்து போகக்கூடிய மனநிலையோடும் இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை எப்பயுமே வசந்தமாக இருக்கும் என்ற பொன்னான வரிகளோடு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்வது அம்பிகா. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ உங்களுக்காக.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில். இப்ப நாம வேலை வாய்ப்பு செய்தி கேட்கலாம் வாங்க. ONGC நிறுவனத்தில், எண்ணெய் இயற்கை எரிவாயு நிறுவனத்தில் காலிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்குங்க. மெக்கானிக் பிரிவில் 27 இடங்களும், கெமிக்கல் பிரிவில் 10 இடங்களும், பெட்ரோலியம் பிரிவில் 9 இடங்களும், புவியியல் பிரிவில் 4 இடங்களும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 2 இடங்கள் என ஒட்டுமொத்தமாக 52 இடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகிருக்குங்க. இந்த அறிவிப்புக்கான கல்வி தகுதியாக பிஇ, பிடெக், எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். வயது வரம்பாக 31/7/2026 படி 18 வயதிலிருந்து 27 வயது நிரம்பியவராக இருக்கும்.

தெரிஞ்சுக்கணுங்க. ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு, உடல் தகுதி தேர்வு முறைகளில் தேர்ச்சி முறை இருக்கும். உங்களுடைய விண்ணப்பங்களை வருகின்ற 31/7/2026 அதாவது இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்கள் சென்று சேர்ந்துருக்கணுங்க. உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ONGCINDIA.COM என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை இணையதள முகவரி ONGCINDIA.COM என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களை வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

ஷோ பைகிப்புகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களை. இன்றைக்கு வலம் வரக்கூடிய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்பமாகத்தான் வலம் வர கதறி இருக்கு. ஆமாம் நேர்களே, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களை நீங்கள் பங்கு பெறலாம். பங்கு பெற்று உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 2530170 மற்றும் 2530171 இரண்டு எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். இப்போ அடுத்ததாக நாம கேட்க போகும் பாடல் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில்

நேர்களே, இன்று 9:02 நம்ம ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் நிகழ்ச்சி கேட்கப்படுறோம். நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல் கூடவே ஃபாஸ்ட் பீட்டான சாங்ஸோட வர காத்துட்டே இருக்கு. ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. அதனைத் தொடர்ந்து 10:02 விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு என் விருப்பமாக வளம் வர காத்துட்டு இருக்கு. என் விருப்பமாக என்ன கேட்க வரும் காத்துட்டே இருங்க. அதனைத் தொடர்ந்து 10:30 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைக்கு கடல் திரைப்படத்திலிருந்து தான் நாம பாடல் கேட்க போறோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்ய போக நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல்

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: கண் மழை.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.
2: மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய் புகழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
3: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தியில் மதுரை.
2: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
4: அன்பர்களே, இன்று குருவாரம். தொண்டி ஸ்ரீ ஆதி ஈஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வோம். ராமநாதபுரம் பட்டுக்கோட்டை கிழக்கு கடற்கரை சாலையாக உள்ள தொண்டி கடற்கரையில் இந்த கோவில் உள்ளது. புராதன பெருமை மிக்க கடற்கரை பட்டினம் தொண்டி. சோழர் ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய துறைமுகமாகவும் இருந்தது. பிற நாடுகளோடு கடல் வழி வாணிபத் தொழில் இங்கு நடந்தது. பிற்கால பாண்டியர் ஆட்சியில் இந்த பகுதி முத்தூற்றுக்கூற்றம் என்னும் உள்நாட்டு பிரிவில் அடங்கியிருந்தது. இந்த ஊரின் பழைய பெயர் பவித்ர மாணிக்க பட்டினம். பவித்ர மாணிக்கம் என்னும் பெயர் குலோத்துங்க சோழனின் அரசியரில் ஒருவரது பெயர். இன்றும் இந்த ஊர் பெரிய மீன்பிடி துறைமுகமாக விளங்குகிறது. இடைக்காட்டு சித்தரின் அறிவுரைப்படி இங்கு சிவாலயம் எழுந்ததாக வரலாறு. மகாசக்திபுரம் என அழைக்கப்படும் மீனவர் குடியிருப்புக்கு நடுவில் அமைந்துள்ள கோவிலின் வாசல் படிக்கட்டுகளை வங்கக்கடல் அலைகள் தவழ்ந்து வந்து தொட்டுக்கொள்கின்றன. இந்த கோவில் அன்னை வேதநாயகியோடு ஸ்ரீ சுயம்பு ஆதீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். ஆரம்ப காலத்தில் சிறிய குடிசையில் சுவாமியை வைத்து நித்தை பூஜைகள் நடந்தன. பின்னர் பக்தர்களின் ஒத்துழைப்போடு கிழக்கு நோக்கி உயர்ந்த திருமதில் சூழ்ந்த கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்னும் அமைப்பில் கோவில் உள்ளது. கிழக்கு வாயில் பக்கமாக கடல் இருப்பதினால் மேற்கு வாயிலே பிரதானமாக உள்ளது. முகமண்டபத்தில் கொடிமரம், பலிபீடம், பிரதோஷ நந்தி மண்டபம் உள்ளன. அர்த்த மண்டப வாயிலில் துவாரபாலகர்கள் உள்ளனர். மகாமண்டப வடபுறம் வேதநாயகி அம்பாள் சன்னதி உள்ளது. நின்ற கோலத்தில் உள்ள அம்பாளை நம்பிக்கையோடு வழிபடும் அடியாருக்கு வேண்டியதை வேண்டிய வண்ணம் நிறைவேற்றி தருபவள் இந்த தேவி. இனிய நல்லவைகளை வேண்டியவை நிறைவேறியதும் மணிகளை நேர்த்திக்கடனாக அளிக்கிறார்கள் பக்தர்கள். இவை அம்பாள் சன்னதியில் கட்டி வைக்கப்பட்டுள்ளன. சுவாமி கருவறை வாயிலில் அனுக்கை விநாயகர் உள்ளார். மூலவர் ஆதி ஈஸ்வரர் கருவறையில் லிங்க திருமேனியராய் காட்சி தருகிறார். உடல் நலம் பெற அபிஷேக திருநீர் பிரசாதமாக தரப்படுகிறது. ஆண்டு முழுதும் பல விழாக்கள் நடைபெறுகின்றன. மகா சிவராத்திரி 11 விழாவாக நடைபெறுகிறது. முதல் நாள் திருவாசக முற்றோதல், 2 108 திருவிளக்கு பூஜை, 3 108 சங்காபிஷேகம், 10 திருக்கல்யாணம், 11 பால்குடம் முளைப்பாரியும் நடைபெறுகிறது. ஆலய உள்சுற்றில் பாலாம்பிகை, கண்ணுடைய நாயகி, தர்மசாஸ்தா, வேலி காத்திட்டான் பாண்டி, முனீஸ்வரர், நவகிரகம், காலபைரவர், ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன. ஈசான்ய மூலையில் தீர்த்தக்கிணறு உள்ளது. ஆவணி மூல நாளில் 108 திருவிளக்கு வழிபாடும் அன்னதானமும் நடைபெறுகிறது. வைகாசி விசாகம், ஆனி பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, திருவாதிரை நாளில் இடைக்காட்டு சித்தர் ஆராதனை, பிரதோஷம், அஷ்டமி வழிபாடு போன்றவை இங்கு விழா நாட்கள். நமது இன்னல்கள் போக்கி இன்ப வாழ்வு நல்கும் தொண்டி ஸ்ரீ ஆதி ஈஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 200

0: ஏழு மேல மாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
1: தரம் இருக்கும், எச்யூஐடி சான்றிதழ் இருக்கும், டிசைன் இருக்கும், லேட்டஸ்ட் ஸ்டைல் இருக்கும்.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேல மாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
0: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: புடிச்சவன் திமுருதான் புடிச்சவன் திமுருக்கே புடிச்சு போனவன் புடிச்சவன்.

நான் சாகித்யா பேசுறேன். இசையமைப்பாளராக இருக்க மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் எப்பவும் கிடைப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.

வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் நலவாழ்வின் நங்கூரம் கல்லீரல். நலவாழ்வின் நங்கூரம் கல்லீரல் உலக கல்லீரல் அழற்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையாக இன்றைக்கு வலம் வர காத்திருக்கிறது இன்றைய கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கிறார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இறைப்பை மற்றும் குடல் நோய் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத் அவர்கள்.

ஆகாஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நேரம் 7:41 நிமிடம்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் இப்போ கல் நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சி இப்போது நாம் கேட்டுவிடலாம் செய்தி துளிகள். தேசிய மா தின விழா. மதுரை வேளாண்மை கல்லூரி இந்திய பழச்சங்கம் சார்பில் தேசிய மா தின விழா நடந்தது. தோட்டக்கலைத்துறை தலைவர் ராஜமாணிக்கம் அவருடைய தலைமையில் இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்றது என்று செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாலிபால் கொக்கோ போட்டி. மதுரை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மேலூர் கல்வி மாவட்டத்திற்கான ஒத்தக்கடை குறுவட்ட பள்ளிகளுக்கான வாலிபால் கொக்கோ போட்டிகள் நடந்தது. மாணவர் கொக்கோ 14 வயது மாயாண்டிப்பட்டி அரசு பள்ளியிடம், ஒத்தக்கடை அரசு பள்ளி 2ஆம் இடமும், 17 வயது பிரிவில் ஒத்தக்கடை அரசு பள்ளி முதலிடமும் ஓசிபிஎம் பள்ளி 2ஆம் இடமும் பெற்றது என்று தெரிவிக்கின்றது இந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியானது, மாற்றுத்திறனாளிகளுக்கு யோகா சிலம்பம் பயிற்சி அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுத்துறையின் தேசிய மாற்றுத்திறனாளிகள் அதிகாரமளித்தல் நிறுவனத்தின் மதுரை மையம் விழாபுரத்தில் உள்ளது. இதன் மூலம் மாற்றுத் திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கான யோகா சிலம்பம் பயிற்சியும் தொடங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இப்பொழுது கேட்கலாம் பாடல்.

நேயர்களே, இன்றைக்கு வலம் வரக்கூடிய பாட்டு வேணுமா? 8:02 வலம் வரக்கூடிய பாட்டு வேணுமா? திண்டுக்கல் மட்டும் விருதுநகர் மாவட்ட நேயர்களை உங்களுக்காகத்தான் வலம் வர காத்திருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. 0452 என்ற மதுரையின் முனைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 2 எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்கலாம். இன்றைக்கு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி நலவாழ்வின் நங்கூரம் கல்லீரல். உலக கல்லீரல் அழற்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையாக வலம் வர காத்திருக்கிறது இன்றைய கண்ணாடி மாளிகை. பங்கேற்று சிறப்பிக்கிறார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இரைப்பை மற்றும் குடல் நோய் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத் அவர்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகழ் தரும் பாடல் இதோ.

0: நேயர்களே, இதுவரை இணைந்திருந்தீர்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில். பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பமாகத்தான். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன் அம்பிகா. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்வது செய்தி சுருக்கம் இன்னும் சில நொடிகளில்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து

மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடந்த நிதியாண்டில் 7,660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேவில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: என்ன செய்வானில் இன்னிசை மழையால் நம்மை நனைய செய்து கொண்டிருப்பதே ஆகாஷ்வாணி. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸின் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நேயர்களே, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்ட நேயர்களே, உங்களுக்காகத்தான் வலம் வர காத்துட்டே இருக்கு. 04.52 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு 25.30 மற்றும் 25.30 இரண்டு எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் அம்பிகா. இப்ப இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம். வணக்கம் சொல்வது
1: கோகுல் பிரசாத்.
0: சொல்லுங்க கோகுல் பிரசாத், என்ன பாட்டு கேட்கலாம்? நன்றி இணைப்பில் வந்தது உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும். இதோ காற்றலையில்

0: பாட வேணுமா நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய இணையர் வருக. வணக்கம்.
1: அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பண்பலை பாட்டு. நன்றிமா.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய இணையர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்கு வாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அம்மையூர்ல இருந்து ராஜ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ராஜ், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: தலைவன் தலைவி படத்துல இருந்து மேடம். அந்த பாட்டு படம்.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம் நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காட்சியில்

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: இன்றைக்கு வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணமாய் வளம் வரும் கண்ணாடி மாளிகை. இன்று நலவாழ்வின் நங்கூரம் கல்லீரல், நலவாழ்வின் நங்கூரம் கல்லீரல் என்ற தலைப்பு தான் வளம் வர காத்திருக்கிறது. உலக கல்லீரல் அழற்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கிறார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இறைப்பை மற்றும் குடல் நோய் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத் அவர்கள். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய இணையர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: பழனிசாமி சிவகாசியிலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எனக்கு இந்த கபாலி படத்துல இந்த நெருப்புடா பாட்டு போடுங்க.
1: நன்றிங்கய்யா இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ்.

0: எட்டத்திற்கும் இன்னிசை வானில் இன்னிசை சாரலாய் நம்மை நினைய செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸின் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: காலை வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கோடான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: காலா படத்திலிருந்து தங்க சிலை என்ற பாடல்.
0: நன்றிங்க இணைப்பில் வந்ததற்கு.
1: நன்றி.
0: உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

0: கேட்க வேண்டுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களை நேரம் 8:27. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸோடு இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்வது
1: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நலமா இருக்குங்க. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு பராசக்தி படத்துல இருந்து நெஞ்சுக்குழி தட்டு போறான பாடலை கொடுத்துருங்க. நன்றிங்க.
0: நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இன்றைக்கு வளமரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி நலவாழ்வின் நங்கூரம் கல்லீரல் என்ற தலைப்பில் தான் வளமர காத்துட்டே இருக்குது. உலக கல்லீரல் அழற்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைய சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இறப்பை மற்றும் குடல் நோய் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத் அவர்கள். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்றைக்கு விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டையிலிருந்து ரமேஷ் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: கூலி படத்துல இருந்து மோனிகா பாடு போடும்.
1: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சிவகாசியில இருந்து சுப்பராஜன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? உங்களுக்காகவும் நம்ம நேர்கள் அனைவருக்காகவும் இது.

0: So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடலை காட்சியில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ். இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம்? ஒரே சத்தம் தான் கேட்டுச்சு, மறுபடியும் சொல்லுங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பாட்டு வினமா நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: நன்றிங்க
1: இணைப்பில் வந்ததற்கு.

0: நேரம் 8:50.
1: அஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர்ல மக்களுக்கு ரொம்ப மரியாதை. அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாகிட்டுது. அதனால் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், எனக்கு வயசாகிட்டுது, அதனால் இந்த அரச பொறுப்பை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. மன்னரை போய் பார்க்குறாங்க. அரசே, தாங்கள் வந்து எங்களுக்கு

0: தந்தை மாதிரி. நீங்கள் காட்டுக்கு போயிட்டால் நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும்? எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க. இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயசாகிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் போகிறோம். நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லோரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லோரும் இப்படி வந்து உட்காந்துருக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லோரும் ஒரு குரலில் சொன்னாங்க, சுவாமி எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும், அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன். எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுளை கொடுங்கோ அப்படின்னாங்க. அவ்வளவு தானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க. மன்னா, கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா, ஐயோ நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேட்குறாங்க, சுவாமி ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும், இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ஆண்டவன் வர்றதும் மறையிறதும் முக்கியமில்லை. இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசால மனம், குடிமக்களின் விசால மனம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசால மனம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை நினச்சி பாருங்கள். அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்பவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு, வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேர்களே, இதுவரை வளம் வந்த பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்பமாக வளம் வந்தது. நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

கலங்காத, வாயிடா நீ பதுங்காத, தேடுடா நீ தயங்காத, விளையாடுடா நீ அடங்க.

உன்னதான் வாடா, உனக்கு கால மாடம் கதை சொல்ற வாடா. ஏ உன்னதான் வாடா, ஒரு கொம்பு மாடம் கதை சொல்ற வாடா. ஏ வாடா.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடந்த நிதியாண்டில் 7,660 கோடி ரூபாய் மதிப்பிலான 152,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி சேவைகளை விரிவுபடுத்த

பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. சீனா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரோன்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 9:03. இது இசையோடு இன்பமாய் உலாவரும் இசைவாணி நம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை. பரபரப்பான காலை பொழுது, எல்லோரும் ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜ்னு கிளம்பிட்டு இருப்பீங்க. சிலர் கிளம்பி பயணப்பட்டுட்டு இருப்பீங்க. வேலையில 1000 டென்ஷன் இருக்கலாம். இருந்தாலும் நிதானமா 1 நிமிஷம் ரிலாக்ஸா உங்க மூச்சை உள்ள இழுத்து விட்டுட்டு ஆல் இஸ் வெல்னு சொல்லுங்க. இன்றைய நாள் நீங்க நினைச்சதை விட நல்லதாகவே அமையும். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும்.
3: இனி கேட்கலாம் நண்பன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

பாட்டோட பேட்டரிக்கு சார்ஜ் போடுற மாதிரி ஒரு உற்சாகமான பாடல் தான் கேட்டுட்டு இருக்கோம். இது டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை. டிரைவ் டைம் பீட்ஸ்ல இன்றைய நாளோட முக்கியத்துவம், பிரதான் மந்திரி திட்டம், இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்க காத்துட்டு இருக்கோம். இணைந்திருங்கள், இது காத்திருக்க நேரம் இல்லை. இன்னைக்கு டிரைவ் டைம் பீட்ஸ்ல இன்றைய நாளோட முக்கியத்துவமா நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியன் பிராட்காஸ்டிங் டே, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 23 தேதி தேசிய ஒலிபரப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. இது ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னா, 1927 ஆண்டு ஜூலை 23 தேதி இந்திய ஒலிபரப்பு கழகம் நிறுவப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை வானொலி நிகழ்ச்சிகள் இந்தியாவின் வளர்ச்சி, கல்வி பரவல் மற்றும் கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் தன்னுடைய பங்களிப்பு முக்கியத்துவத்தை கொண்டாடவே ஒவ்வொரு வருடமும் ஜூலை 23 தேதி இந்திய தேசிய ஒலிபரப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. தகவலோட நாம் கேட்கலாம் ஒரு பாடல்.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். பல முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களோட உற்சாகமான பாடல் தான் கேட்டுட்டு இருக்கோம் நாம. இப்போ நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிற மத்திய அரசோட திட்டம் என்ன அப்படின்னா, விக்ஷித் பாரத், அதாவது கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத மசோதா பற்றி தான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மசோதா எதை பற்றினது அப்படின்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட ஒரு கிராமப்புற வேலைவாய்ப்பு கட்டமைப்பு தான் இது.

கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் 125 நாட்கள் ஊதிய வேலைக்கு உத்தரவாதம் அளிப்பதோடு வேலை உருவாக்கத்தை நீட்டித்த உள்கட்டமைப்பு, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் பரவலாக்கப்பட்ட கிராம பஞ்சாயத்து திட்டமிடுதல் ஆகியவற்றோடு சேர்ந்த ஒரு கூட்டமைப்பாக இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்குங்க. மேலும் இந்த திட்டத்தை பற்றி விரிவாக பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 9:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் உள்ள நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். பல சுவாரஸ்யமான தகவல்களோட இன்றைய நாளோட முக்கியத்துவத்தோட பிரதான் மந்திரி திட்டத்தின் அறிமுகத்தோட உற்சாகமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்க பிரதான் மந்திரி திட்டம் என்ன அப்படின்னா விக்ஷித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத திட்டத்தை பத்தி தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தில் வேலைவாய்ப்பு பணிகள், நீர் பாதுகாப்பு, முக்கிய கிராமப்புற உள்கட்டமைப்பு, வாழ்வாதாரம் சார்ந்த உள்கட்டமைப்பு மற்றும் தீவிர வானிலை தணிப்பு ஆகிய

இவற்றில் முழுமையாக கவனம் செலுத்துதுங்க. மேலும் இந்த திட்டத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் 60-40 என்ற அளவில் நிதி பங்கீடு பண்ணிக்கிறாங்க. விவசாய தேவைகளை பாதுகாப்பதற்காகவும் விதைப்பு மற்றும் அறுவடை உச்சகட்டத்தில் இருக்கும்போதும் 60 நாட்கள் வரை பணிகளை இடைநிறுத்தம் செய்ய மாநிலங்களுக்கு இது அதிகாரம் அளிக்கிறது. மீண்டும் இணைவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:33. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். இன்றைய நாளுடைய முக்கியத்துவம், பல சுவாரஸ்யமான தகவல்களோட பிரதான் மந்திரி திட்டத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். இன்றைய நாளுடைய இன்னொரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர் தியாகி லோக்மான்யா பாலகங்காதர திலகரின் பிறந்த நாள் இன்று. 1856 மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில பிறந்த இவரை இந்திய புரட்சியின் தந்தையினே சொல்லலாம். மிகச்சிறந்த கல்வியாளர், வழக்கறிஞர் மற்றும் பத்திரிகையாளராக திகழ்ந்த இவருடைய தியாகத்தை இந்நாளில் போற்றுவோம். நேயர்கள் கேட்கலாம் உற்சாகமான பாடல்.

0: worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1-4-555.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் இணைந்திருக்கிறீங்க டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. இன்றைய நாளோட முக்கியத்துவத்தோட, பிரதான் மந்திரி திட்டங்களோட, பல சுவாரஸ்யமான தகவல்களோட, உற்சாகமான பாடல் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற உற்சாகமான தகவல் என்ன அப்படின்னா, நம்மளை சுத்தி 24 மணி நேரமும் பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பறவையை பத்தி தாங்க. என்ன பறவை நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. அட ஆமாங்க, அது நம்ம காகம் தான். காகம் கத்துனாலே நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வராங்களா அப்படின்னு நம்ம எட்டி பார்க்கிற பழக்கம் இருக்கு. அப்படிப்பட்ட காகத்துக்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கு. நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள், மேலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போது உற்சாகமான பாடல்.
2: Yo mama, you know how me nerky say the dance floor baby.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பல சுவாரஸ்யமான தகவல்களோட உற்சாகமான பாடல்களோட நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். இது காத்திருக்க நேரம் இல்லை. இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய உற்சாகமான தகவல் என்ன அப்படின்னா, காகத்தை பத்தி தாங்க. என்னடா காக்காக்கல்லாமா கதை இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உண்மையிலேயே காகம் பற்றின தகவல்களை கேட்டால் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்குங்க. நம்ம மனிதர்கள் எப்படி கூட்டமாகவும் சமூகமாகவும் வாழ்கிறோமோ அதே போல தான் காகமும் கூட்டமாகவும் சமூகமாகவும் வாழக்கூடிய பறவை. 13-15 ஆண்டுகள் வரை இந்த காகங்கள் உயிர் வாழுதாங்க. தனக்கு ஒரு உணவு கிடைத்தாலும் தனியே அதை சாப்பிடாம பகிர்ந்து உண்ணும் பண்பும், வேற காக்கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கரைந்து கரைந்து அஞ்சலி செலுத்துற விதமும் தான் காக்கைய ஒரு சமூக பறவைன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. காகத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
2: ஹலோ

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில காகத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். பேசுறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு காலையில 11:02 நம்மளுடைய நேயர்களுடைய உள்ளத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில சில முக்கியமான நேயர்கள் தான், சில முக்கியமான சீஃப் கெஸ்ட் தான் வந்து கலந்துக்க போறாங்க. இன்னைக்கு நம்ம கண்ணாடி மாளிகையோட தலைப்பு என்ன அப்படின்னா, நலவாழ்வில் நங்கூரம் கல்லீரல். திருப்பி சொல்றேன், நலவாழ்வின் நங்கூரம் கல்லீரல். உலக கல்லீரல் அலர்ஜி தினத்தை முன்னிட்ட சிறப்பு நேரலை நிகழ்ச்சி தான் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரலை நிகழ்ச்சியில மதுரை அரசு மருத்துவமனை, அரசு ராஜாஜி மருத்துவமனை, இறைப்பை மற்றும் குடல் நோய் மருத்துவத்துறையின் உதவி மருத்துவர் டாக்டர் எஸ் வினோத்குமார் பங்கேற்கிறார். அவருடன் உரையாடுகிறார் வினோத் அர்ஜுனன் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்கலாம். 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு, 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்களில். காகங்களை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உலகத்திலேயே சிறந்த தாய்ப்பறவை எது அப்படின்னா காகம்னு சொல்றாங்க. எப்படிடா அப்படின்னா, காக்காக்கு தான் கூட்டில் இருக்கிறது தன்னோட முட்டை இல்லைன்னு நல்லாவே தெரியுமாங்க. ஆனா அந்த குயிலோட முட்டைக்கும் சேர்த்தே உணவு கொடுத்து அது பறக்கிற வரைக்கும் பராமரிக்குமாம் காகம். அதனால தானா என்னமோ ஆராய்ச்சியாளர்கள் காகத்தை சிறந்த மாற்றுத்தாய் அல்லது சிறந்த தாய்ன்னு சொல்றாங்க. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியில் ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்றும், வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கம் தோல்வியடைந்துவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் நிகழ்ந்த சுரங்க விபத்தில் உயிரிழந்த 22 தொழிலாளர்களின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென்

இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரோன்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: எட்டத்தைக்கும் இசை வானில் வர்ணஜாலமாய் நம்மை இசை மழையில் நனைய செய்து கொண்டிருப்பதே ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் விருப்ப கானங்கள். இன்றைய விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பமாக நாம கேட்க போறோம், என்ன கேட்க போறோம் நிகழ்ச்சியில்? வணக்கங்களுடன் அம்பிகா. இன்றைக்கு என் விருப்பமாக நாம் வந்து இன்னைக்கு சிப்பி கொழுமுத்து அப்படின்றப்ப தான் நாம் பேச போகிறோம். பேசுறதுக்கு முன்னால் கேட்டு விடலாம் ஒரு பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்றைக்கு என் விருப்பமாக நாம சிப்பிக்குழு முத்து பத்தி தான் பேச போறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். சிப்பிக்குழு முத்து அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த முத்து உருவான கதை எல்லாருக்குமே தெரியும். அந்த ஓடு, கடினமான ஓட்டுக்குள்ள ஏதோ ஒன்று, ஒரு ஒட்டுண்ணியாகட்டும், ஒரு நுண்ணுயிரிகள் ஆகட்டும், ஏதோ ஒன்று, மணல் துகள், இப்படி எதுபட்டதும் அதனுடைய அந்த திரவம் சுரப்பதனால முத்து உருவாகுது. இது எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆனால் இதன் மூலமாக நாம் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இயற்கை நமக்கு எப்பயுமே ஏதோ ஒரு விஷயத்த மறைமுகமாக சொல்லிட்டு தான் இருக்குது. நம்முடைய மனம் எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தும், எல்லார்கிட்டையும் ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கும். சில நேரங்களில் நாம் பாசம் செலுத்துகிறவங்களாக இருக்கட்டும், நம்ம மீது அன்பு கொண்டவர்களாகட்டும், நாமளோ இல்லை அவங்களோ ஒரு சின்ன ஒரு வேண்டாத சொல்லை பயன்படுத்தினாலோ, ஒரு வேண்டாத முக சுளிப்பை கேட்டாலோ நம்ம மனம் என்ன பாடுபடும்? தொடர்ந்து பேசுவோம் சிப்பிக்குழு முற்று பற்றி. அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் ஒரு பாடல், விருப்ப கானங்களில் என் விருப்பமாக.

சிப்பி கொழுமுத்து பற்றி தான் இன்றைக்கு விருப்பகான நிகழ்ச்சியில் என் விருப்பமாக நாம் பேசிகிட்ருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி 11:02 வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இன்று நலவாழ்வின் நங்கூரம் கல்லீரல், நலவாழ்வின் நங்கூரம் கல்லீரல் என்ற தலைப்பில் தான் வலம் வர காத்துட்டே இருக்குது. உலக கல்லீரல் அழற்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்குதுங்க. பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இரைப்பை மற்றும் குடல் நோய் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத் அவர்கள். இன்றைக்கு என் விருப்பமாக சிப்பி கொழுமுத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அந்த ஓட்டுக்குள்ளே ஏதோ ஒரு திரவம் சுரந்து அந்த துகள்களை எல்லாத்தையும் வந்து ஒரு அழகான முத்து போல ஆக்குது. அப்படி தாங்க நம்முடைய மனமும். நாம் ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்துகிறோம் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க நம்ம மேலே அன்பு செலுத்தணும்னு அவசியம் இல்லையே. இதைத்தானே இந்த ஓடானது நமக்கு சொல்லித்தருது. தொடர்ந்து பேசுவோம், அதற்கு முன்னதால் கேட்டுவிடலாம் பாடல்.

விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு என் விருப்பமாக நாம் சிப்பிக்குள் முத்து பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். ஆக மொத்தத்தில் இந்த சிப்பிக்குள் முத்து அதை பார்க்கும்பொழுது அந்த ஓடு எத்தனை விதமான தொந்தரவுகளை சந்தித்தாலுமே அது திருப்பி அந்த தொந்தரவுகளை தராமல் அதனுடைய இயல்பில் அதனால் என்ன செய்ய முடியுமோ அப்படி செஞ்சு நமக்கு ஒரு அழகான முத்தை தருது. அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய மனமும் இருந்துருச்சு அப்படின்னா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, நான் என்னுடைய குணம் என்னவோ அதை அப்படியே நான் இருக்கேன்னு நாம் கொண்டு செல்லும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் முத்து எப்படி அழகாக மின்னுதோ நம்மளுடைய பயணமும் அது போல மின்னும் என்று சொல்லி இன்றைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் நம்பிகா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

நேரம் 10:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீங்க. ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி ஒரு படத்தோட வெற்றிக்கு கதை, திரைக்கதை, நடிப்பு, இயக்கம்னு 100 காரணம் இருந்தாலும் பாடல்கள் ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குங்க. அதனால தான் படத்தோட ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாடல்களை வெளியிடுறாங்க. பாடல்களோட வெற்றி படத்தோட பாதி வெற்றினே சொல்லலாம். அப்படி 2013 வெளிவந்த ஏஆர் ரஹ்மான் இசையில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்து பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் அடித்த கடல் படத்தின் பாடல்கள் தான் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்க போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மதன் கார்கே வரிகளில் ஏ ரஹ்மான் குரல் கொடுத்து இசையமைக்க கடல் அலைகள் நம்ம முகத்தில் வந்து வருடுறது மாதிரியான ஒரு அற்புதமான பாடல்கள் தான் கேட்டு முடித்தோம். இனி நிகழ்ச்சியில் கேட்கலாம் அடுத்த பாடலாக வைரமுத்து வரிகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நேயர்களுக்கான நினைவூட்டல், இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை, நேயர்களின் உள்ள கிடங்கை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்துட்ருக்கு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நலவாழ்வில் நங்கூரம் கல்லீரல், நலவாழ்வின் நங்கூரம் கல்லீரல், உலக கல்லீரல் அலர்ஜி தினத்தை முன்னிட்ட சிறப்பு நேரலையாகத்தான் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்திருக்கிறது. இந்த நேரலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இரைப்பை மற்றும் குடல் நோய் மருத்துவத்துறை உதவி மருத்துவர் டாக்டர் எஸ் வினோத்குமார் வினோத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். உடன் உரையாடுகிறார் திரு விக்னேஷ் அர்ஜுனன் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அணுகலாம் 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களை. இன்னைக்கு ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் நாம் கடல் திரைப்படத்தோட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். எட்டும் தூரம் வரை நீலக்கடல், காதை முட்டி மனம் திறக்கும் கடல் அலைகளின் ஓசை, கரையோடு கதை பேசும் கடல் அலை, இவை மட்டும் போதாத தலைவனுக்கு தலைவியின் துளை மட்டுமே போதும். கேட்கலாம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வைரமுத்து வரிகளில்.

அஸ்வானி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் இணைந்திருப்பது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கடல் திரைப்படத்தோட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். காதலியின் கைப்பிடித்து பயணம் போகும் காதலனுக்கு வழியறிய பாடும் பாடலாக கேட்கலாம் மதன் கார்கி வரிகளில் ஸ்ரீ ஸ்ரீராமின் குரலில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புருனே இளவரசர் திரு அப்துல் மத்தீனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா, திரு ராஜ்நாத் சிங், இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹரரேயில் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு பல விருந்தினர்களின் வரவோடு கண்ணாடி மாளிகை. இன்றைய சிறப்பு கண்ணாடி மாளிகை, நலவாழ்வின் நங்கூரம் கல்லீரல். நலவாழ்வின் நங்கூரம் கல்லீரல், உலக கல்லீரல் அலர்ஜி தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலை. சிறப்பு நேரலையாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இரைப்பை மற்றும் குடல் நோய் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத் அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் விக்னேஷ் அர்ஜுனன். நேர்கள் பங்கேற்கலாம். 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் வரலாம். தொடர்ந்து கேட்கலாம் கண்ணாடி மாளிகை.
1: இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்கிறது தனி மனிதனான ஒவ்வொருத்தங்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு அளப்பரிய செல்வமும் கூட. இதுக்கு ஏதாவது விலை நிர்ணயம் பண்ண முடியுமா? நிச்சயம் நம்மளால் பண்ண முடியாது. அதை தாண்டி நமக்கு வந்து நிறைய மதிப்புமிக்க ஒரு விஷயந்தான் இந்த ஆரோக்கியம். இந்த செல்வத்தை தொடர்ந்து மாறி வரக்கூடிய இந்த நாகரீக சூழலில் மனிதன் வெகுவாக பற்பல காரணங்களால் இழந்துக்கிட்டே வரக்கூடிய சூழல் தான். இன்றைக்கும் இனி வரக்கூடிய நாட்களுக்கும் அது அதிகமாகிட்டு வருமோ அப்படிங்கிற பயமும் நம்மக்கிட்ட இருக்குது. உடம்பில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய சீர்கேடுகளான இந்த பாதிப்புகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உடம்பானது இயல்பு நிலைக்கு வருது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒன்று தான். ஆனால் உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளான மூளை, நுரையீரல், இதயம், கல்லீரல், சிறுநீரகம் இதிலெல்லாம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பெரும்பாலும் நிரந்தரமானவை தான் அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் நமக்கெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. உணவு, நீர், நெருக்கடியான சூழலில் வாழக்கூடிய வாழ்க்கை முறை, நாள்தோறும் நம்ம செய்யக்கூடிய சில பல புனிதமான பழக்க வழக்கங்கள்னால கூட நம்மளோட மேஜர் வைட்டல் ஆர்கான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதான ராஜ உறுப்புகள் பாதிக்கப்பட்டு தான் வருது. ஒரு சிம்பிளான ஒரு பழமொழி கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சுத்தம் சுகம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்மெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இன்றைக்கி நாமெல்லாம் சுத்தத்தையும் தொலைச்சிட்டோம். அதனால் ஆரோக்கியம் அப்படிங்கிற சுகத்தையும் இழக்கக்கூடிய அவல நிலைக்கு தான் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. உடலோட அனைத்து வேதியியல் செயல்பாடுகளுக்கும் உண்டான முதன்மையான ஒற்றை ராஜ உறுப்பு இந்த கல்லீரல் தான். ஒவ்வொரு ஆண்டும் July 28 உலக கல்லீரல் அழற்சி தினமாக, அதாவது வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேயாக ஒவ்வொரு வருடமுமே உலக சுகாதார அமைப்போட அறிவுறுத்துதல் படி நம்ம அனுசரிக்கப்பட்டு தான் வர்றோம். உலக கல்லீரல் அழற்சி தினத்தை முன்னிட்டு இன்றைக்கான கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி உங்களுக்காக சிறப்பு நேரலையாக விளம்பர காத்திருக்குது நேயர்களே. கல்லீரல் அழற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெப்படைட்டிஸ், இந்த மருத்துவ நிலை சார்ந்த நேயர்களாகிய உங்களோட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், கூடுதலாக ஹெப்படைட்டிஸ் சார்ந்த பல நாட்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஐயங்களுக்கும் இந்த சிறப்பு நேரலையில் நிலைய அரங்கிலிருந்து பதிலளிக்க காத்திருக்கிறாங்க மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இரைப்பை மற்றும் குடல் நோய் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வினோத் அவர்கள். டாக்டர் வினோத் அவர்கள், நேயர்களாகிய உங்களுக்காக மருத்துவரோட உரையாட காத்திருக்கிறேன் விக்னேஷ் அர்ஜுனன். மீண்டும் தொலைபேசி எண்ணை மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நம்பர்ஸ் எல்லாம் ரெடியாக இருப்பீங்க டயல் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் அறிமுக நேயர்கள் 25-30-170 அப்படிங்கிற எண்ணிலையும் மற்ற அனைத்து நேயர்களும் 25-30-171 அப்படிங்கிற எண்களில் வெளியூர்லேருந்து கூப்பிட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 04-52 என்ற மதுரையோட முன் இணைப்பை தொட்டு சிறப்பு நேரலையில் இணையலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் சார்.
1: நலமாக இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கேன் சார்.
1: எங்களோட அழைப்பை ஏற்று வரக்கூடிய உலக கல்லீரல் அழற்சி தினத்திற்காக இந்த சிறப்பு கண்ணாடி மாளிகையில் எங்களோட நீங்கள் பங்கேற்று எங்கள் நேயர்களுக்கு உரையாட வந்ததுக்கு மிக்க நன்றி டாக்டர்.
2: தேங்க்யூ சார்.

0: இந்த உலக கல்லீரல் அழற்சி தினம் 2026 அப்படிங்கிறது ஏன் டாக்டர் கொண்டாடணும்? இதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா?
1: இந்த உலக கல்லீரல் அழற்சி தினம் வந்து டாக்டர் பெர்க் ப்ளூம்பர்க் அவரோட பிறந்த நாளை தான் வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ் டேயாக நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அது ஏன் செலிப்ரேட் பண்ணுறோன்னா, கல்லீரல் வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை வந்து கண்டுபிடிச்சதும் அதற்கான வேக்சின் மெயினாக வந்து கண்டுபிடிச்சதும் அவர் தான். ஸோ அதுக்காக ஒரு நோபல் பரிசும் பெற்றிருக்காரு. ஸோ அவரோட பிறந்த தினத்தை தான் நம்ம வந்து வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேயாக வந்து நம்ம கொண்டாடுறோம்.
0: ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட மைய கருப்பொருளை வலியுறுத்தி உலக சுகாதார நிறுவனம் ஒவ்வொரு நலம் சார்ந்த தினங்களுக்குமே நமக்கு அறிவுறுத்தப்படுது. இந்த வருஷத்துக்கான, அதாவது உலக கல்லீரல் அழற்சி தினம் 2026 மைய கருப்பொருள் என்ன, இந்த கருப்பொருளை இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இந்த வருடத்தோட கருப்பொருள் வந்து லெட்ஸ் பிரேக் இட் டவுன். ஸோ இதற்கு மெயினாக என்னென்னா, தடைகளை தகர்த்து ஸோ பேஷண்ட்டோட ஒரு இந்த கிருமி இருக்குன்றதை கண்டுபிடிச்சு டயக்னோஸ் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் வரைக்கும் இருக்கிறது வந்து அனைவருக்கும் போய் சேரணும். ஸோ இதை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கான வழிகளை வந்து தகர்த்து அதை வந்து எல்லாருக்கும் பயன்பெறணும் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட மெயின் தீம்.
0: இவ்வளோ சிறப்பான தினத்தில் இந்த கல்லீரல் அழற்சி அப்படின்னா என்ன டாக்டர்? ஹெப்படைட்டிஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம், இதோட ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுங்க டாக்டர்.
1: கல்லீரல் அழற்சினா ஹெப்படைட்டிஸ். ஸோ கல்லீரல் வந்து புண்ணாகிறது, அதனால தான் அது பேர் ஹெப்படைட்டிஸ். ஸோ இது வந்து ஒவ்வொரு சிவியாரிட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ ஹெப்படைட்டிஸ்ன்னா இது வந்து சிவியராக போகும்போது லிவர் ஃபெயிலியர் வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
0: கண்டிப்பாக ஒரு ராஜ உறுப்பு அப்படிங்கிறதுனால, ஏற்கனவே நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி ராஜ உறுப்புகளில் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து நிரந்தரமானவை அப்படிங்கிறதுனால, கண்டிப்பாக நம்மளோட வாழ்வை காக்கக்கூடிய இந்த நங்கூரமான இந்த கல்லீரலை பற்றின கேள்விகளோட ஒரு நேயர் காத்திருக்காங்க. வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, காசிமாயன் குருத்துறை.
0: வணக்கம் காசிமாயன் ஐயா, எத்தனை கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட?
2: சுருக்கமாக ஒன்றே ஒன்று கேட்கலாம்.
0: தனி ஒருவன் தான், ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கு, சொல்லுங்க.
2: டாக்டர் வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா.
2: ஒன்றும் இல்லை, நான் 66 ஆகுது. முன்னாடியும் நிறைய சாப்பிடுவேன், ப்ரெஷர் இல்லை, பிபி இல்லை, சுகர் இல்லை. ஆனால் இப்போ ஒரு என்னுடைய கிளாஸ்மேட் இப்போ லாஸ்ட் எல்லா டெஸ்ட் 50 கழிச்சு மீட் பண்ணேன். அவர் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சமாக சாப்பிட்றேன் அப்படின்றாரு.
0: சரி,
2: நானும் இப்போ சாப்பாடு கொஞ்சம் குறைச்சிட்டேன், ஒரு வேளை சாப்பாடை குறைச்சிட்டு தான் இருக்கிறேன். அதனால கல்லீரலுக்கு பாதிப்பு இருக்குமா, இன்னும் குறைக்கலாமா, இல்லை நார்மலாக முதல் சாப்பிட்ட மாதிரியே சாப்பிட்லாமா? உப்புலாம் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு வைப்பு மாமியாரெல்லாம் வைவாங்க, அவங்க சாப்பிடலாம், நான் சாப்பிடலாமா அப்படின்ற கருத்து தான்.
0: நல்லதுங்கய்யா, நீங்கள் ஒரு பொதுவான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க, கல்லீரலை மையப்படுத்தி கேட்கல. இருந்தாலும் உங்கள் நண்பன் ஒரு நல்ல பழக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவாங்க.
1: சாப்பாடு கூட குறைச்சுன்றது கல்லீரல் வந்து பாதிக்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படின்றத வச்சு மெயினுங்கய்யா. உங்களுக்கு நீங்கள் ஒபிசிட்டி, நமக்கு ஆல் வெயிட்டாக இருக்கும், உடல் எடை பருமனாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குதுன்னா நமக்கு சாப்பாடை குறைக்கிறது வச்சு மட்டும் கிடையாது, உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். ஸோ கல்லீரலுக்கு பொறுத்த மட்டும் உடற்பயிற்சி, ஸோ ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ நீங்கள் வந்து வெளியில் இருக்கிற பொருட்கள், ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு, இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பேக்கரி ஃபுட்டு, ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, அதேமாதிரி நான்வெஜ்ஜுமே வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உங்களால் உங்கள் வயதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்தீர்கள்ன்றால் கல்லீரல் வந்து நல்லாக இருக்கும் உங்களுக்கு.
0: நல்லது. நோய்க்கு பல காரணங்கள் இருந்தாலும் கல்லீரல் ஆரோக்கியமாக வைக்காமல் இருக்கிறதுக்கு கொழுப்பு படிமானங்கள் பிரதான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் சொன்னாங்க. முற்பகல் 11:11 ஆகுது, கேள்விகளோடு தொடர்ந்து ஒரு நேயர் இருக்காங்க. வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: ஐயா, நான் உயிருடையா என்ற ஜீவகன் தவுசங்கிருந்து பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க ஜீவகன் ஐயா, கேள்வி.
3: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம் ஐயா.
3: கல்லீரல் இருந்தா மெல்லீரல்னு ஒன்னு இருக்கணும் இல்லையா?
0: என்னது, என்ன சொன்னீங்க?
3: கல்லீரல் ஒன்னு இருக்குன்னா மெல்லீரல் ஒன்னு இருக்கா? ஈரல்ல ரெண்டு வகை இருக்கா?
0: சரி சரி.
3: அழற்சின்னு சொல்றத வந்து ஹெப்படைட்டிஸ்னா டிஸ்ன்னு முடிஞ்சாலே எல்லாமே வீக்கம்னு மட்டும் மருத்துவத்துல சொல்றாங்க, நீங்க புண்ணுன்னே சொல்லிட்டீங்க. அப்ப இது வைரஸ்னால வருதுன்னு சொல்றீங்க, அது இயற்கையா வர்றது வைரஸோட பாதிப்புன்னு வச்சுக்கிட்டா, செயற்கையா நம்ம ஆட்கள் எப்படி அதை பாதிப்புக்கு உள்ளாக்கி செத்துக்கிட்டு இருக்காங்க, அதை தடுக்கிறதுக்கு வழி இருக்கா? இதெல்லாம்
0: நல்ல நடைமுறையில என்ன நடக்குதுங்கிறத தெளிவா ஐயா கேட்டிருக்காங்க. இந்த ஈரல்ல எத்தனை ஈரல் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர், உங்களோட பதில் அதுக்கு.
1: நீங்க சொல்ற அந்த மெல்லீரல் அந்த மாதிரி இல்ல, மண்ணீரல்னு இருக்கு. சோ கல்லீரல் வந்து வலது பக்கம் இருக்கும், மண்ணீரல் வந்து மேல் வயிறுல இடது பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் நுரையீரல் இருக்கு, லங்ஸ். அதுக்கப்புறம் நீங்க கேட்ட ரெண்டாவது கேள்வி வந்து

0: ஓகே டாக்டர், பரவாயில்ல. அதாவது ஈரல் அப்படிங்கிறது வெள்ளீரல்னு கேட்டிருந்தீங்க, அப்படி இல்லை, நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல் அப்படிங்கிறத மருத்துவர் சொல்லியிருக்காங்க.
1: அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஹெப்படைட்டிஸ்னாலே கல்லீரல் புண்ணு. ஸோ ஐட்டிஸ்னு வந்தாலே எந்த உறுப்பு புண்ணானாலும் ஐட்டிஸ்ன்னு தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். கல்லீரல் வீக்கம்ன்றது வந்து ஹெப்படோமெகாலின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் ஹெப்படைட்டிஸ்ன்றது கல்லீரல் புண்ணு, கல்லீரல் அலர்ச்சினாலே கல்லீரல் புண்ணாகிறது தான் நம்ம ஹெப்படைட்டிஸ் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ கல்லீரல் வீக்கன்றது ஹெப்படோமெகாலின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கல்லீரலில் கொழுப்பு படிகிறது, இப்போ இருக்கிறவங்க வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்னால் வர்றது, அதனால் வர்றது ஃபேட்டி லிவர். ஸோ கிருமினால் வர்றது வந்து கல்லீரல் புண்ணாகிறது ஹெப்படைட்டிஸ். ஸோ ஹெப்படைட்டிஸ் வந்து கல்லீரல் கிருமினால் மட்டும் வராது, ஏகப்பட்ட காரணங்களால் வந்து கல்லீரல் புண்ணாகும். ஆல்கஹால் பர்டிகுலராக நம்ம இதில் காமனாக வந்து ஆல்கஹால்னால புண்ணாகிறது. ஸோ இன்னும் இதர காரணங்கள் வந்து நிறையா இருக்குங்கய்யா.
0: கல்லீரல் வீக்கமாகிறது ஹெப்படோமெகலி அப்படின்னு பொதுவாக நம்ம வந்து ஸ்கேன் பரிசோதனைகளில் பார்ப்போங்கய்யா. அது போக இந்த கிருமிகள்னால் வரக்கூடிய இந்த கல்லீரல் தாக்கத்தை தான் வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு வகையான வீக்கம் தான், சரிங்களாயா? நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: டாக்டர், என் பேரு மணிமோரா, நான் மதுரை கடைசி நந்தல் யானமலை புதுப்பட்டிலிருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க, தொடர்ந்து கேளுங்க.
2: டாக்டர், எனக்கு 63 வயசு. அது டைஜஷனுக்கும் கல்லீரலுக்கும் என்ன சம்பவம், அதுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு கல்லீரலோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபங்க்ஷனல் ஃபுட் அண்ட் ஃபங்க்ஷனல் இன்ஃபர்மேஷன் ஃபார் கல்லீரல். ஸோ ஃபங்க்ஷனல் ஃபுட்னா அந்த கெமிக்கல் ஃபுட்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஆர்கானிக் ஃபுட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இருக்குங்களா? அதே மாதிரி இப்ப ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல. ஸோ அதனுடைய தீமைகள் வந்து சார் சொல்றீங்க, எல்லாருக்கும் தெரியும், ஆனா தெரிஞ்சிருந்தே சாப்பிடுறாங்க. இதை அவாய்ட் பண்ணுறது, ஏன்னா எதுக்காண்டி அதை நான் சொல்லுவேன், நிறைய சால்ட் சீசனிங்ஸ் நிறைய இருக்கு, அது டெம்டேஷன் பண்றக்காண்டி. ஸோ அது ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கல்லீரலோட முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் ஒரு இதா இருக்கும் நினைக்கிறேன். மூணாவது வந்துட்டு டாக்டர், இந்த தேவையில்லாம டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணாமே நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் டேப்லெட்ஸ் அவங்களே இன்டேக் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் அவேர்னஸ் டாக்டர் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு இன்னும் போய் தேவையில்லாம நம்ம எந்த ஒரு சின்ன தலைவலியா இருந்தாலும் அதை மாத்திரை எடுக்கக்கூடாது, அதை டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அது சிம்டம்ஸா இருக்கும்
0: நல்லது. மூன்று கேள்விகளுக்கும் டாக்டர் இதோ உங்களுக்காக பதில் கொடுக்க காத்திருக்காங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் நிகழ்ச்சியில.
1: நீங்க சொல்ற அந்த ஜீரண கோளாறு, இதற்கு வந்து லிவர்னால பெருசா சிம்டம்ஸ் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வர்ற பேஷண்ட்ஸே வந்து எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு, அதனால இன்டைஜஷன் இருக்கலாமா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேள்விகள் இருக்கு. அதற்கும் இதற்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. ஸோ நல்ல சாப்பாட்டு வழிமுறைகள் வந்து பழங்கள், காய்கறிகள். ஸோ வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றத வந்து முடிஞ்ச அளவு எல்லாரும் கடைபிடித்தால் வந்து கல்லீரலுக்கு நல்லது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற எல்லா எக்ஸஸான கலோரிஸும் போய் அது போய் கல்லீரலில் வந்து எக்ஸஸாக கொழுப்பாக போய் படிஞ்சு அது வந்து கல்லீரலில் புண்ணாக்கி நமக்கு வந்து கல்லீரல் அலர்ச்சி வரலாம், பின்னாடி வந்து சிரோசிஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள்
0: எந்த மாதிரியான ஹேபிட்ஸ் எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி,
1: நீங்கள் வந்து மெயினாக வந்து நமக்கு வந்து சுத்தமான வீட்டில் சமைக்கிறத சாப்பிட்டாலே வந்து அந்த காலத்தில் எல்லோரும் வீட்டில் மட்டும்தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த ஃபேட்டி லிவர், அதனால் வர்ற கல்லீரல் அலர்ச்சி, கல்லீரல் வந்து சுருக்கம், இதெல்லாம் வந்து முன்ன வந்து ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ்னால தான் எல்லா வியாதியும் இந்த NAFLD. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து லிவர் வந்து சுருக்கமாகிறது, அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள் அதிகரிக்கிற காரணம் மெயினாக ஜங்க் ஃபுட்ஸ். அதேமாதிரி நீங்கள் அந்த ட்ரக்ஸு இப்போ மக்கள் வந்து இப்போ காமனாக வந்து ஒரு பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இதனால் வந்து கல்லீரல் வந்து பாதிக்காது. பட் இந்த மாதிரி வந்து வாங்கி வந்து மருத்துவரோட அறிவுரை இல்லாமல் மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துவது வந்து தவறு. ஸோ மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றுட்டு மாத்திரைகளை வந்து பயன்படுத்துவது வந்து நல்லது.
0: உங்களுக்கு ஒரு தெளிவான பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஐயா
0: சொல்லுங்க. சந்திரசேகர் சார் சொல்லுங்க.
3: வணக்கம். ஐயா எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. இந்த ஹெப்படைட்டிஸ்லயே 5 வகையாக ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கறது இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். A to E அப்படின்னு சொல்லிட்டு ABCDE அப்படின்ட்டு. இதுல இந்த ஹெப்படைட்டிஸ்ல எது வந்து எந்த வகையான ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கறது இட் நீட்ஸ் அ சீரியஸ் மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கறது, அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த ஹெப்படைட்டிஸ் நோய் உத்தருக்கு கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி அப்படிங்கிறது மருந்துகளாக லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி இருக்குமா, அண்ட் அதுல இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் இப்போ என்ன வந்திருக்கு, அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
0: சந்திரசேகர் சார், இந்த கேள்விகளுக்கெல்லாம்

0: நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா நிகழ்ச்சி முழுவதும் கேளுங்க. உங்களுக்கான பதில்கள் நீங்கள் கேட்ட கேள்விகளை விட பல மடங்கு வர காத்திருக்குது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தொடரும்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் முற்பகல் 11:20 ஆகுது. தொடர்ந்து இன்னைக்கான கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி அப்படிங்கிறது நல வாழ்வின் நங்கூரம் நம்மளோட கல்லீரல் தான் அப்படிங்கிற தலைப்பில், இனி வரக்கூடிய உலக கல்லீரல் அழற்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி இறைப்பை மற்றும் குடல்நோய் மருத்துவத்துறையோட உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத் அவங்க தான் நம்மளோட நேரலையில் இருக்காங்க. தொடர்ந்து நேயர்கள் நம்மளோட இணைய காத்திருக்கிறாங்க. வணக்கம்.
3: ராமேஸ்வரம் தாலுகா பாமலிருந்து நம்பகுமார் பேசுகிறேன் சார்.
2: சொல்லுங்க சார், உங்களோட கேள்விகள் என்ன?
3: எனக்கு சார், இந்த கல்லீரலை எப்படி சார் பாதுகாப்பாக வச்சுக்கிறது? இந்த மாதிரி பழக்க வளர்க்கறதுனால கல்லீரல பாதிப்பு உண்டாகிறது. அப்படி பாதிப்பு ஆனாலும் எப்படி சார் அந்த வெளியே சிம்டம்ஸ் தெரியும்?
2: சரி, இதுக்குமே நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருங்க, பலவிதமான உங்களுக்கு பதில்கள் உங்களுக்கு வரும். டாக்டர், என்னோட அடுத்த கேள்வி, பொதுவாக மூளை அப்படிங்கிறது தலையில் இருக்குதுன்னு தெரியும், இன்னும் நம்ம பாசத்துக்கு சொந்தமானது இதயம் நெஞ்சில் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும், மார்பு கூட்டில். இந்த கல்லீரல் எங்கே டாக்டர் இருக்குது? பெரும்பாலானவங்களுக்கு அது எங்கே இருக்குதுன்னே தெரியலை. இந்த தினத்தில் இந்த உறுப்பு எங்கே உடம்புல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவங்களுக்கு பயனாக இருக்கும்னு அந்த கேள்வியை கேட்குறேன். தயவு செய்து.
4: கல்லீரல் வந்து நம்ம உடம்புல வந்து மேல் வயிற்றில் வலது புறத்தில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் வந்து மேலே அந்த எலும்பு கூட்டில் வந்து லங்ஸுக்கு கீழே இருக்கும் நமக்கு.
2: நல்லது டாக்டர். வலது பக்கம் கீழே இருக்கக்கூடிய இந்த கல்லீரலானது பொதுவாக 500 மேற்பட்ட வேலைகளை செய்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலே இவ்வளோ வேலை பார்க்குதா இந்த கல்லீரல்? அப்படின்னா இந்த கல்லீரலோட பிரதான வேலைகள் என்ன டாக்டர்?
4: கல்லீரலோட மெயினான வேலை வந்து மெட்டபாலிசம். ஸோ எனர்ஜி, நமக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் வந்து மெட்டபாலிசம் வந்து மெயினாக வந்து கல்லீரலில் தான் நடக்கும். ஸோ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் மெட்டபாலிசம், நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளும் செரித்து அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதேமாதிரி கல்லீரல் வந்து சிந்தட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ உடம்புல இருக்க முக்கால்வாசி புரதச்சத்து, ரத்தம் உறையிறதுக்கான முக்கால்வாசி புரதச்சத்துக்கள் வந்து எல்லாமே வந்து கல்லீரல்லேருந்து தான் வந்து உருவாகுது. அதேமாதிரி கல்லீரல் வந்து எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன், டீடாக்சிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்கிரீட்ரி. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள், இப்போ நம்ம அந்த டாக்ஸின்ஸு, மாத்திரைகள் எல்லாமே வந்து மெட்டபலைஸ் ஆகிறது வந்து கல்லீரலில் தான் மெட்டபலைஸ் ஆகி எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ மெயினாக வந்து

0: ஸோ வந்து இரத்த அணுக்கள்லாம் சிதைவாகி பிலிருபினாக வெளியே போகிறோம். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால்லேருந்து வர்றது பைல் ஆசிட்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பித்தத்தில் வெளியே வந்து நமக்கு வெளியே வரும். ஸோ எக்ஸ்கிரிட்டரி ஃபங்க்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் தான் மெயினான ஃபங்க்ஷன்ஸ்.
1: பல வேலைகளை செய்யக்கூடிய இந்த கல்லீரல், இந்த மாதிரியான நோய்கள், அதாவது இந்த கல்லீரல் அழற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெப்படைட்டிஸ் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது டாக்டர்?
0: ஹெப்படைட்டிஸ் வர்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. நமக்கு காமனாக இருக்கிறது வந்து வைரஸ், வைரஸ் காரணம். ஸோ வைரஸில் வந்து A2E வரைக்கும் நமக்கு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸு, அதுக்கப்புறம் லிவர் ரிலேட்டடாக வர்ற ஜெனட்டிக் டிசீஸ், வில்சன்ஸ் டிசீஸ், இன்னும் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஸோ மோஸ்ட் காமன் நமக்கு வந்து ஆல்கஹால் அண்டு வைரஸ்.
1: நம்மளோட ஹேபிட்னால ஆல்கஹாலும், நம்மளோட ஹைஜீன் இல்லாததுனாலையும், சரியான ப்ரோட்டோகால்ஸை மெடிக்கல் ரீதியாக நம்ம பயன்படுத்தாததுனாலையும் நமக்கு இந்த நோய் வருது, கிருமிகள்னால அப்படிங்கிறத சொன்னாங்க. டாக்டர், பொதுவாக இந்த கிருமிகள்னால தான் இந்த நோய்கள் வருது அப்படின்னு சொல்கிறோம். இதை தாண்டி வேறு ஏதாவது அரிதான காரணங்களால இந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: அரிதான காரணங்கள்னால் நமக்கு ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ், வில்சன்ஸ் டிசீஸ், பட்சாரி சின்ரோம், இன்னும் நிறையா லிவர் ரிலேட்டடு டிஸார்டர்ஸில் நமக்கு இந்த மாதிரி கல்லீரலில் வந்து அழற்சி வரலாம், புண்ணாகலாம். நமக்கு
1: பல காரணங்கள் இருந்தாலும் அந்த காரணங்களை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். அதற்கான நடவடிக்கைகளை இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம முன்னின்று சென்று இந்த நோய்க்கான ஒரு போராட்டத்தை நம்ம கொடுப்போம். நம்மளோட இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்க, உங்களோட பெயர் சொல்றீங்களா? எனக்கு கேட்கல. நிறைய இடையூறுகளா இருக்குது, நல்ல தெளிவா கேட்க முடியல, பயணத்துல இருக்கீங்களோன்னு நான் நினைக்கிறேன். சரியா? தொடர்ந்து பேசுங்க, உங்களோட சிக்னல்ஸ் கரெக்டா கிடைக்கல. பேசுங்க ஐயா, தொடர்ந்து பேசுங்க, இப்ப சரியா கேக்குது, மன்னிக்கணும்.
2: இணைந்திருங்கள்,
1: உங்களுக்கான பதில மருத்துவர் கொடுக்கறாங்க. சொல்லுங்க டாக்டர், இந்த இதுக்காக
0: சாப்பிட்டோன்னே புளிச்சை ஏப்ப வர்றதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்கு. கல்லீரல் வந்து காரணம் கிடையாதுங்கய்யா, அது நிறைய நேரம் வயிறு உப்புசம் இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸோடு சேர்ந்து வரும். அதுக்கு பேர் டிஸ்பப்சியான்னு பேர். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா நமக்கு வயிறில் வந்து அல்சர் இருக்கா, இல்லை வயிறில் இன்ஃபெக்ஷன் இருக்கா, அந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு யோசிப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது எடை குறைவு இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்குது, நாளாக நாளாக சாப்பாடு ரொம்ப இன்னும் கம்மியாக எடுக்குது, இல்லை வாந்தி வருது, இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது, அலார்மிங் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு எண்டோஸ்கோபி பரிசோதனை தான் அவசியம். ஸோ உள்ள எண்டோஸ்கோபி பரிசோதனையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதற்கான அறிகுறிகளுக்கு தக்கன நம்ம வைத்தியம் மருந்து மாத்திரைகள் வந்து நம்ம போட்டால் உங்களோட அறிகுறிகள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.
1: உங்களுக்கு சுருக்கமான தெளிவான பதிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கல்லீரல் அழற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெப்படைட்டிஸ் நோய் வர்றதுக்கு வயது ஒரு காரணமாக அமையலாமா டாக்டர்?
0: கல்லீரல் அழற்சி வருவதற்கு வந்து வயது ஒரு காரணம் கிடையாது. பட் அந்த கல்லீரல் அழற்சியோட சிவியாரிட்டி, அதோட வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ப்ரொக்னோசிஸ், ஸோ அது வந்து ஏஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ ஒரு ஓல்ட் ஏஜில் வந்து ஒரு அக்யூட் ஹெப்படைட்டிஸ் வருதுன்னா அது சிவியர் ஆகி ஸோ லிவர் ஃபெயிலியர் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ ஏஜ் இருக்கும்போது ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த வியாதியோட சிவியாரிட்டி அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
1: தொடர்ந்து நம்மளோட இணைய காத்திருக்கும் அந்த நேயர் யார் அது? வணக்கம். அம்மா சொல்லுங்க.
3: தொடர்ந்து
1: பேசுங்க.
3: ரிமூவ் பண்ணி ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் காமௌண்டுக்கு வந்த வீட்டுல தான் ரிமூவ் பண்ணாங்க. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா, அவங்க லாங் லைஃபா ஹெல்த்தியா இருப்பாங்களான்னு ஒரு ஆசை. அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க எனக்கு, அதுக்காக கேட்கிறேன் சார். வாங்க கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ சார்.
1: நல்லதுங்கம்மா, நல்லதுங்கம்மா, தொடர்ந்து கேளுங்க. உங்களோட அந்த கூட இருக்கக்கூடியவங்களுக்காக அந்த கேள்வி கேட்டிருக்கீங்க, அக்கறையோட கேட்டிருக்கீங்க. இப்ப எப்படி இருக்காங்க அவங்க?
0: கல்லீரல் அகற்றதுக்கு வந்து என்ன ரீசன்? நிறைய நேரம் கட்டி அதனாலதான் நமக்கு ரிசெக்ஷன் அந்த மாதிரி போயிருக்கோம். இல்லைன்னா அவங்க ஏதாவது

0: டொனேட் பண்ணியிருப்பாங்க, டிரான்ஸ்பிளான்ட்க்கு வந்து அவங்களோட கல்லீரலேருந்து ஒரு பகுதியை டொனேட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து என்ன காரணம் இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ 10 வருஷம் நமக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் நல்லா இருக்காங்கன்னா நமக்கு அது ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. நம்ம சொன்ன மாதிரி லிவரை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு உடற்பயிற்சி, ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, அதே மாதிரி இப்போ ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுறது, ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாலே லிவர் வந்து நல்லாயிருக்கும்மா.
1: டாக்டர், ஒவ்வொரு நோய்க்கும் அதுக்கான ஒரு தனிப்பட்ட அறிகுறிகள் அப்படிங்கிறது ஒரு பட்டாளமாகவே நமக்கு தெரியும். என்னதான் நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணாலும் ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த அறிகுறிகளை சார்ந்தும் அந்த நோய் என்னது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏற்கனவே முந்தின நேயர் கேட்ட மாதிரி இந்த செரிமானத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் ஹெப்படைட்டிஸில் வராது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இந்த ஹெப்படைட்டிஸ் நோய் பாதிக்கப்பட்டால் எங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படலாம் டாக்டர்?
0: நமக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் வருதுன்னா மஞ்சள் காமாலே வரலாம். ஸோ கண், நீ யூரின் போகிறது எல்லாமே வந்து நமக்கு மஞ்சளாக இருக்கும். ஸோ ஒரு சில நேரம் வந்து நமக்கு வந்து ஃபீவர், ப்ரோட்ரம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வைரஸ் இன்ஃபெக்ஷனில் வந்து காமனாக ப்ரோட்ரம்ஸ் வரும். ஸோ நமக்கு சாப்பிட முடியாமல் இருக்கிறது, வயிறு வலி, வயிற்றால, தலைவலி, உடல் சோர்வு, அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி நிறைய நேரம் வந்து நமக்கு உடல் அரிப்பு ஏற்படலாம். ப்ளஸ் மலம் போகிறது வந்து வெள்ளை நார்மலாக வந்து மஞ்சள் கலராக போகும். ஸோ நமக்கு கொஞ்சம் வெளுத்த நேரத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
1: நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், தொடர்ந்து பேசுங்க. எங்கேருந்து யார் கூப்பிடுறீங்க?
2: சார், மதுரை பிபிஸ்லேருந்து கஸ்தூரி பேசுகிறேன்.
1: சொல்லுங்க கஸ்தூரி அம்மா, உங்களோட கேள்விகள் சொல்லுங்க.
2: சார், என் தம்பிக்கு 1998 அப்படின்னு பாசிட்டிவா இருந்தது சார்.
1: ஓகே.
2: ஆனா நான் அப்போ ஸ்டான்லியில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லியில இருந்தேன்.
1: சரி.
2: அங்க மெடிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் டாக்டர்
1: சரி
2: பழக்கார் பழனிசாமி அவரை சிச்சோடி, அவருடைய அசிஸ்டன்ட் டாக்டர் ஏ முரளி.
1: ஓகேமா, பரவாயில்ல. உங்களோட அந்த தகவல்களை மட்டும் கொடுங்க, குறிப்பிட்ட பெயர்கள் நமக்கு நிகழ்ச்சியில வேண்டாம். சரிங்களா?
2: எதனால சார், அப்போ என் தம்பிக்கு ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவா இருந்தது இல்லைங்களா? ஆனா பெருமையோட சொல்லிக்கிறேன், நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து பயங்கரமா நல்லா ரெக்கரி ஆயிடுச்சு சார். அடுத்து அவங்க கல்யாணம் பண்ணி 2 பெண் குழந்தை அற்புதமா இருந்தாங்க. நான் மக்கள் கிட்ட என்ன சொல்லிக்கிறேன்னா, எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஹெப்படைட்டிஸ் அது ஒண்ணு டிசீஸ் தான், ஆனா உடனடியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா நல்ல பக்காவா ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, நிச்சயம் நல்ல ரெக்கவரி கிடைக்குங்கிறத பெருமையோட சொல்லிக்கிறேன் சார்.
1: ரொம்ப நல்லதுமா. ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில அதுக்கான ரிசல்ட் என்ன கிடைக்குங்கிறத நாங்க ரொம்ப நாள் கழிச்சு நேயர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம பயன்படுத்தினாதான் தெரிஞ்சுக்கிட முடியும். ஆனா இந்த ரிசல்ட் இதுதான் அரசு மருத்துவமனைகள்ல இருக்குது அப்படின்னாங்க. நம்ம கிட்ட இருக்கிற டாக்டருமே இப்ப நம்ம லைவ்ல இருக்கக்கூடிய டாக்டர் வந்து மதுரை அரசு ராஜா மருத்துவமனையோட இறைப்பை மற்றும் குடல் நோய் மருத்துவ சிகிச்சை அந்த துறையை சார்ந்தவங்க தான். என்னென்ன வசதிகள் டாக்டர் இருக்குது நம்மளோட ஜிஆர்ஹெச்ல?
0: ஜிஆர்ஹெச்ல நமக்கு வந்து ஓபி ஐபி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்தால் ஒரு பேசிக்காக இன்வெஸ்டிகேஷன்லேருந்து நமக்கு தேவைப்படுற பேஷண்ட்க்கு அட்மிஷன் வித் ஐசியு, ஸோ தேவைப்பட்டால் நமக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் எல்லா வசதிகளும் வந்து நமக்கு இருக்குது இங்கே.
1: அதாவது நவீன மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் தனியார் மருத்துவமனையில் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி இன்டகிரேட்டட் சர்வீஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறீங்க, அப்படி தானே டாக்டர்?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: ஓகே. நேரம் முற்பகல் 11:30 ஆகுது. நம்மளுடைய இணைய காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: கரிசல்குளம் மல்லிகை மணாலன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க உங்களோட கேள்வி.
3: சார், இப்ப வந்து வயசான ஆட்கள் வந்து எக்ஸசைஸ் செய்யறதுனால வந்து கல்லீரல் பாதிக்கப்படுமா இல்ல பலப்படுமா? ரெண்டாவது கேள்வி, இந்த தண்ணி அடிக்கிறவே சேர்த்து குடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல சார்,
1: சரி,
3: அவங்களுக்கு வந்து கல்லீரல் வந்து எந்த வகையில் வந்து பாதிப்பாகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதற்குரிய மருந்து நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் டாக்டர்கிட்ட கேட்டு சொல்லுங்க சார்.
1: தொடர்ந்து இணைந்திருங்க ஐயா நிகழ்ச்சியில, உங்களுக்கான இந்த கேள்விக்கான பதில் இதோ மருத்துவர் உங்களுக்கு கொடுக்குறாங்க.
0: ஐயா, உடற்பயிற்சி பண்ணுறதுனால கல்லீரல் வந்து வீக் ஆகாது, கல்லீரல் வந்து நல்லா தான் ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ உடற்பயிற்சி பண்ணுறது வந்து நல்லது, ஸோ நீங்கள் அதை மேற்கொள்கிறது நல்லது. அதே மாதிரி ஆல்கஹால்னால கல்லீரல் வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்ற மாதிரி வரும், அதுக்கப்புறம் வந்து ஹெப்படைட்டிஸ் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் கல்லீரல் அழற்சி வரும், அதுக்கப்புறம் வந்து கல்லீரல் சுருக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து மெயினாக வந்து நீங்கள் ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணுறது தான் மெயினான ட்ரீட்மெண்ட். ஆல்கஹால் ஸ்மோக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். ஸோ அதற்கப்புறம் வந்து எந்த ஸ்டேஜில் லிவர் பாதிப்பு இருக்குது, எவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படின்றத வச்சு அதற்கான வைத்தியங்கள் உண்டுங்கய்யா.
1: என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த சிவியாரிட்டி பேஸில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர் இந்த நோய்க்கு நம்ம கொடுப்போம்?
0: நமக்கு வந்து பேஷண்ட் வந்து ஒரு ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் வராங்க, சிவியராக வராங்க அப்படின்னா அக்யூட் அண்ட் க்ரானிக் லிவர்

0: ஃபெயிலியர் ப்ரெசன்டேஷனில் இருக்கும், இல்லை டீகாம்பன்சேட்டட் க்ரானிக் லிவர் டிசீஸ் சொல்லுவோம். ஸோ இந்த பேஷண்ட்ஸ் வந்து சிவியராக போகும்போது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் போகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி மருந்து நம்மளோட மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பேஷண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு தான், அவங்களோட லிவர் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, வேலை செய்கிற கல்லீரல் மிச்சம் மீதி இருக்கிற கல்லீரல் எவ்வளோ வேலை செய்யுன்றதை வச்சு தான் அவங்களோட வந்து சர்வைவல் இருக்குது. ஸோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இம்ப்ரூவ் ஆகணும்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் போகிறதுக்கு முன்னாடி பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, லைக் டயாலிசிஸ் மாதிரி. ஸோ அது ஒரு சர்வைவல் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பேஷண்ட்ஸோட கிளினிக்கல் கண்டிஷன் பொறுத்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் தேவைப்படாமல் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி பேஷண்ட்ஸ் வந்து குடிக்காமல் இருக்கிறது, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது, இப்போ சுகர் இருக்குன்னா சுகர் கண்ட்ரோல் வச்சுக்கிறது, இதெல்லாம் மெயினாக கல்லீரல் கிருமி இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபர்தர் வந்து லிவர் மோசமாகாமல் இருக்கும்.
1: நல வாழ்விற்கான நங்கூரம் கல்லீரல் இந்த தலைப்பின் கீழே வரக்கூடிய உலக கல்லீரல் அழற்சி தினத்தை முன்னிட்டு இன்றைக்கான கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் மருத்துவர் தொடர்ந்து பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில்களையும் நமக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இறைப்பை மற்றும் குடல் நோய் மருத்துவத்துறையோட உதவி பேராசிரியர் டாக்டர் வினோத் அவர்கள். டாக்டர் வினோத் சார், உங்களுக்கு அடுத்த கேள்வி ஒரு நேயர் கேட்க ரெடியாக இருக்காங்க, வருக. வணக்கம்.
2: வணக்கம். பறவை வீரமணி சுந்தரவாடியர்.
1: ஐயா சொல்லுங்க. ஐயா
2: வீரமணி சுந்தரவாடியன்.
1: வணக்கங்க ஐயா, உங்களோட கேள்விகள் சொல்லுங்க, நாங்க தொடர்புல தான் இருக்கேன்.
2: காலையில வந்து ஒரு டைம் வந்து லூஸ் வசல் போகுது.
1: சரி,
2: ஓசல் போகுது, லூஸ் வசல்ல ஓசல் போகுது. அதனால ஒரு பிரச்சனை இல்லைங்களா?
1: நீங்க தொடர்ந்து கேட்டுக்கலாங்க ஐயா, மருத்துவர் அதுக்கு உங்களுக்கான பதில் கொடுக்குறாங்க.
0: லூஸ் மோஷன் வந்து ஒரு தடவை போகுது அப்படின்றத விட எத்தனை நாட்களாக உங்களுக்கு இந்த அறிகுறி இருக்குது அப்படின்றது இம்பார்ட்டண்ட். அதோட அசோசியேட்டடாக உங்களுக்கு வயிறு வலி இருக்குது, இல்லை பிளட்டு போகுது அந்த மாதிரி இருக்குன்னா நமக்கு ஏஜ் ரிலேட்டட் அப்படின் போகுது, வயசு ஒரு இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம மொதல் வந்து லாங் டேர்மாக இருக்குது, வெயிட் லாஸோடு இருக்குது, வலியோடு இருக்குது, நைட்டு தொந்தரவோடு வருது, இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம மொதல் வயிறில் வந்து கட்டி இருக்கா அப்படின்றதுக்கு ஸ்கேனோ கொலனோஸ்கோப்பி எண்டோஸ்கோப்பி பரிசோதனையோ வந்து அவசியம்ங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு 2-3 days தான் இருக்குது, ஒரு சாப்பாடு வெளியே சாப்பிட்னாலும் ஒரு ஃபுட் பாய்சனிங்கோ இல்லை நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷனில் இந்த மாதிரி வருது அப்படின்னா நமக்கு மருந்து மாத்திரை போட்டால் அதுவாக செட்டில் ஆகிடும், நமக்கு இம்ப்ரூவ் ஆகிடும். இம்ப்ரூவ் ஆகாத பட்சத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு மேற்கொண்டு வந்து பரிசோதனைகள் வந்து அவசியம்ங்க.
1: முற்பகல் 11:35 ஆகுது. ஒரு திரைப்பாடலுக்கு பின்னாடி கண்ணாடி மாளிகை சிறப்பு நேரலை தொடரும். நேயர்களே காத்திருங்கள்.

0: நேரம் முற்பகல் 11:40 ஆகுது. இன்றைக்கான கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வரவிருக்கக்கூடிய உலக கல்லீரல் அழற்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையாக வளம் வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து கல்லீரல் அழற்சி சார்ந்த பல்வேறு தகவல்கள், என்னோட கேள்வி, உங்களோட கேள்வி, உங்களோட ஐயங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு சிறப்பு நேரலையில் நேரடியாக உங்களுக்கான கேள்விகளுக்கு பதிலளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையோட இரைப்பை மற்றும் குடல் நோய் மருத்துவ சிகிச்சை துறையோட உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத் அவர்கள் தொடர்ந்து இணைவோம். நேயர்கள், நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
1: அகில இந்திய வானொலிக்கு விராஜ்பதி பாண்டியராஜன் முற்றுகள் அன்பான வணக்கம்.
0: அன்போட நாங்களும் வணக்கம் சொல்லிக்கிறோம். அப்படி கேள்வியை சொல்லுங்க.
1: சிறப்பு வந்து இந்த டஸ்ட் அலர்ஜினால உருவான சளி காலத்துக்கு நான் என்ன இது டானிக்கு சாப்பிட்டாலும் மாத்திரை சாப்பிட்டாலும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இது கல்லீரலும் நுரையீரலும் ரெண்டும் பக்கம் பக்கம் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நான் எந்த வைத்தியம் எடுத்தா இது குணப்படுத்தலாம்? இது எனக்கு மட்டும் இல்ல, என்னை மாதிரி வயதான எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும்.
0: நல்லா ரெண்டு உறுப்பையும் தொடர்பு படுத்திட்டீங்கயா, அதற்கான பதில் டாக்டர் கொடுப்பாங்க.
1: என்னன்னு
0: நல்லதுங்கய்யா வாங்க வாங்க.
2: ஐயா, டஸ்ட் அலர்ஜிக்கும் கல்லீரலுக்கும் சம்பந்தம் இல்லைங்கய்யா. அதேமாரி மாத்திரைகள், அந்த மாத்திரைகளுக்கும் மோஸ்ட்லி ஆன்டிபயோட்டிக் அலர்ஜிக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் நமக்கு பெருசாக கிடையாது. நிறைய நேரம் ஸ்டீராய்ட்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நமக்கு கல்லீரலில் வந்து ஃபேட்டி லிவர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் கரெக்டாக முறையாக ஒரு இஎன்டி டாக்டரையோ இல்லை ஒரு நுரையீரல் டாக்டரையோ வந்து கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்குங்கய்யா.
0: நல்லது, தெளிவான பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. டாக்டர், பொதுவாக இந்த மஞ்சள் காமாலை நோய், அதாவது இந்த ஹெப்படைட்டிஸ்னால கண்கள் வந்து கண்களோட அந்த வெண்மை பகுதின்னு சொல்லக்கூடிய ஏரியா மஞ்சளாக இருக்குது. ரெண்டாவது, நாங்கள்லாம் யூரின் போகிறப்பையும் ஒரு மஞ்சள் கலரில் யூரின் வந்து அந்த டிஸ்கலரேஷன் எங்களுக்கு தெரியுது. இதுக்கு என்ன காரணம் டாக்டர், அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: கண் வந்து நம்ம மஞ்சள் ஆகிறதுக்கு மெயினான காரணம் வந்து பிலிருபின் அப்படின்றது வந்து அதிகரிக்கிறதுனால. ஸோ நமக்கு நார்மலாக பிலிருபின் வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ கல்லீரல் புண்ணாகும் போது அது வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து அதிகமாக கலக்கும் போது நமக்கு கண் மஞ்சள் ஆகுது. ஸோ அதில் வந்து பிலிருபினில் வந்து இந்த கான்ஜுகேட்டட் பிலிருபின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது வந்து நமக்கு யூரினில் கலந்து வர்றதுனால நமக்கு வந்து யூரினும் வந்து நமக்கு மஞ்சளாக இருக்குங்கய்யா.
0: தொடர்ந்து நம்மோட இணைய காத்திருக்கும் நேயர். சரி டாக்டர், இந்த நோய் வந்து ஒரு பரம்பரை நோயாக இருக்குமா? நீங்கள் ஒரு கிருமினால் தான் வரும்னு சொன்னீங்க, ஆனால் பற்பல காரணங்களாலே வரலாம் அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட்டையும் எங்களுக்கு நினைவுபடுத்துனீங்க. இது ஜெனெட்டிக் டிசீஸா?
2: இது கல்லீரல் அலர்ச்சி வந்து ஜெனெட்டிக் டிசீஸ் கிடையாது. பட் ஜெனெட்டிக் டிசீஸ்னு இருக்குது, அதில் வந்து கல்லீரல் அலர்ச்சி வரலாம், கல்லீரல் சுருக்கம் வரலாம். ஸோ நம்ம இதில் வந்து வில்சன்ஸ் டிசீஸ்னு இருக்குது, அது வந்து நமக்கு பரம்பரையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
0: இன்றைக்கி இந்த நோயோட தீவிரம், அதோட பாதிப்பு, இது குறித்த விழிப்புணர்வுகளை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு

0: நாம் தொடர்ந்து கடந்த பல நிமிடங்களாக நம்ம சொல்கிறோம் டாக்டர். இது எந்த அளவுக்கான பாதிப்பை நமக்கு கொடுக்குது? நம்மளோட அரசோட திட்டம், தனி மனிதனாகிய நம்ம எந்த மாதிரி திட்டத்துக்குள்ளே நம்மளை முன்னின்று எடுத்துகிட்டு போகணும் இந்த நோய்க்கு எதிராக?
1: இந்த நோய் வந்து மெயினாக வந்து ஹெப்படைட்டிஸ் ஏலேருந்து இ வரைக்கும் கிருமி இருக்குது. அதில் வந்து நமக்கு அந்த பி சி கிருமி வந்து நமக்கு அதிக தாக்கத்தை வந்து உருவாக்கும். பர்டிகுலராக நமக்கு வந்து லிவர் சிரோசிஸ் போகும், நமக்கு வந்து கல்லீரலில் வந்து கேன்சர் உருவாக்கும். ஸோ அந்த ரெண்டு கிருமிகளை வந்து மெயினாக வந்து கண்ட்ரோல், டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறது தான் மெயினாக வந்து கவர்மெண்ட் வந்து நேஷ்னல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து 2018 ஸ்டார்ட் ஆகி 2030 வரைக்கும் போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து மெயினாக இந்த டிசீஸை டயக்னோஸ் பண்ணி, ஸோ அதுக்கு வந்து இயர்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து நமக்கு வந்து கல்லீரல் இந்த அளவுக்கு சுருக்கம் போய் செயலிழக்காமையோ, கல்லீரல் கேன்சர் வந்து உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து மெயினாக வந்து உதவுது. ஸோ எல்லோரும் வந்து ரெகுலராக மெயினாக வந்து இந்த பிசி கிருமி வந்து ரொம்ப ஹை ரிஸ்க். ஸோ பர்டிகுலராக வந்து ஐவி ட்ரக் யூசர்ஸ், டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த செக்ஸ், நம்ம செக்ஸ் மூலமாக பரவுறது உடல் உறவு மூலமாக, ஸோ ரொம்ப அந்த மாதிரி இரு ஹை ரிஸ்க்காக இருக்கிறவங்க வந்து ரெகுலராக வந்து இதை ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப அவசியம்.
0: மருத்துவத்துறையில் ஒரு நோய் ஒரு கிருமியினால் ஒரு உடம்புக்கு வருது அப்படின்னா அது அறிகுறிகளை காமிக்கிறதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது ஒரு வரைமுறை இருக்குல்ல டாக்டர். இந்த நோய்க்கு இந்த இன்குபேஷன் பீரியடுன்னு சொல்லக்கூடியது எத்தனை நாட்கள் டாக்டர்? அந்த கிருமி எங்கள் உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அறிகுறிகளை நாங்கள் தெரிஞ்சுக்கிடலாம்?
1: ஏஇ கிருமிகள் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு 2 to 4 weeks நமக்கு வந்து அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும். பி கிருமி வந்து நமக்கு அப் டு 6 months வரைக்கும் நமக்கு வந்து இன்குபேஷன் பீரியட் இருக்கும். சிக்கும் 2 weeks 6 months வரைக்கும் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த ஏஇ மாதிரி பிசி கிருமிக்கு வந்து எல்லா நேரமும் வந்து வெளிப்படையாக ஹெப்படைட்டிஸ் மஞ்சக்காமலையோ இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து எல்லாருக்கும் வராது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹெப்படைட்டிஸ் கிருமி எந்த ஏஜில் நீங்கள் வந்து அந்த கிருமி உங்களுக்குள்ளே வருது அப்படின்றத வச்சு உங்களோட வந்து சிம்டம்ஸ் வந்து மாறுபடும். நிறைய பேருக்கு வந்து எந்த சிம்டம்ஸுமே வந்து இருக்காது. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து ஒரு இன்சிடென்டலாக வந்து இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக டெஸ்ட் பண்ண போகும்போது இந்த கிருமி இருக்குது அப்படின்ட்டு வந்து நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை ஒரு கட்டத்தில் கல்லீரல் செயலிழந்ததுக்கப்புறவோ, கல்லீரலில் கேன்சர் வந்ததுக்கப்புறவோ இந்த கிருமி இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஏஜில் இது வந்து நீங்கள் வந்து இந்த கிருமி உங்களுக்குள்ளே வருது அப்படின்றத வச்சு நமக்கு சிம்டம்ஸ் வந்து மாறுபடும்.
0: நல்லது டாக்டர். தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் இணைவோம் நேயர்களே.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 rupees அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 rupees தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேரம் முற்பகல் 11:46 ஆகுது. நல வாழ்வின் நங்கூரம் கல்லீரல் இந்த சிறப்பு கண்ணாடி மாளிகையில் வரக்கூடிய இந்த நேரலையில நம்மளோட இணைய காத்திருக்கக்கூடிய அந்த நேயர், வருக வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. சுருக்கமான உங்களோட கேள்விகள் இருக்குங்கிற பட்சத்தில் ரொம்ப நலமா இருக்கும்.
3: சார், நான் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பேசுறேன்.
0: உங்க பேர் சொல்லுங்கய்யா.
3: பாண்டியன் சார்.
0: நல்லதுங்கய்யா, சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க.
3: எனக்கு அதாவது கல்லீரல்ல கொழுப்பு கட்டி இருக்கு, கிரேடு 1 இருக்குன்னு சொல்றாங்க.
0: சரி.
3: ரெண்டாவது கல்லீரல் கொஞ்சம் வீக்கா இருக்குங்க.
0: சரி.
3: இங்க லோக்கல்ல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காமிச்சேன். அவங்க இத பாத்துட்டு இதெல்லாம் மாமலா இருக்கிறதா, அதனால ஒண்ணு இல்ல சொல்லிட்டு ஏதோ ரெண்டு கேஸ் மாத்திரைங்களா கொடுத்து அனுப்பிச்சிடறாங்க.
0: உங்களுக்கு சரியான தகவல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம டாக்டர் அதே தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தொடர்ந்து உங்க கேள்விக்கான பதில் டாக்டர்ட்ட இருந்து வருது.
1: ஐயா, உங்களுக்கு அந்த ஃபேட்டி லிவர் கிரேட் 1 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதில் ஹெப்படமெகாலி வரும். ஸோ இது வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ இந்த ஃபேட்டி லிவர் வந்து நமக்கு கல்லீரல் எதுவும் புண்ணாக்குதா அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக வந்து பிளட் டெஸ்ட், நமக்கு வந்து LFT டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இதில் ஏதாவது கல்லீரல் வந்து ஒருவேளை புண்ணாயிட்டிருக்குதா அப்படின்ற மாதிரி நமக்கு அதிகமாக இருக்குதுன்னா தேவைப்பட்டால் வந்து ஃபைப்ரோஸ்கேன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது.

0: தேவைப்படுற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபேட்டி லிவருக்கு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஃபேட்டி லிவருக்கு வந்து நீங்கள் வந்து முன்னாடி பேசின மாதிரி நம்ம உடற்பயிற்சி வந்து ரொம்ப அவசியம். ப்ளஸ் வந்து தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸு ரொம்ப இதெல்லாம் எடுத்துக்காமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ஃபேட்டி லிவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்.
1: தொடர்ந்து கல்லீரலை நாங்களும் காப்போம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோட ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க. வருக, வணக்கம். வணக்கம், தொடர்ந்து பேசுங்க. நேரம் குறைவாக இருக்குதுங்கிறதுனால சுருக்கமான கேள்விகள் நலம்.
2: விருந்தூர்ல இருந்து சங்கரேஸ்வரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
2: என் மனைவிக்கு வந்து நேரழிவு நோயாளி தான், 60 வயசு ஆகுது.
1: சரி,
2: இப்போதைக்கு வந்து கல்லீரல் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தனியார் மருத்துவர்கிட்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க.
1: சரி,
2: இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி டைஃபாய்டு காய்ச்சல் வந்தது. வந்தும்போது அதுக்கப்புறம் பார்த்தா தட்டணுக்கள் குறைவா இருக்கு அப்படின்னு ரத்தத்தை சரி பண்ணும் போது தெரிஞ்சது. ரத்தணுக்கள் வந்து 50,000 கீழே இருக்க மாதிரி சொல்லிருக்காங்க. அப்படின்னா எந்த வித மருத்துவம் அவன் மேற்கொள்ளணும், கல்லீரலை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு?
1: இப்ப எப்படி இருக்காங்க?
2: இப்ப பரவாயில்லாம இருக்காங்க. சில நேரம் மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, காலையில் நேரம். ஆமா, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. ஆனா மருத்துவரிடம்
0: தட்டணுக்கள் கம்மியா இருக்கிறது வந்து கல்லீரல் ப்ராப்ளத்தோட வெளிப்பாடுகளா இருக்கலாம். இல்லைன்னா நீங்க ரீசெண்டா இப்ப ஃபீவர் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால கூட தட்டணுக்கள் வந்து நார்மலா வந்து இருக்கிறத விட 50,000 வந்து ரொம்ப கம்மியா தான் நமக்கு கல்லீரல் ப்ராப்ளத்தில் அவ்வளவு குறையாது. ஸோ அந்தளவுக்கு குறையுதுன்னா இன்ஃபெக்ஷன்லையும் நமக்கு இந்த மாதிரி குறையலாம். ஸோ இந்த மாதிரி லிவர் ப்ராப்ளம் இருக்கும்போது, இன்ஃபெக்ஷன் வரும்போது கல்லீரல் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி சோர்வாக இருக்கிறது, இது எல்லாமே கல்லீரலோட சிரோசிஸோட வெளிப்பாடுகள். நமக்கு அடுத்து என்கஃப்லோபதி, நமக்கு வந்து வயிறு வீக்கம், அடுத்து வந்து ரத்தவாந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் கரெக்டாக வைத்தியம் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகுங்க.
1: கடவுள் கொடுத்த அருமையான இந்த உறுப்புகளோட பொக்கிசம்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளில் ஒன்றான இந்த கல்லீரல், பொதுவாக அந்த கல்லீரல் வந்து சிறு அளவில் மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை செய்தாலே அது வளர்ந்துக்கிடும் அப்படின்னு நாங்கள் நிறைய ஊடகங்களில் கேட்டும் பார்த்தும் நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் டாக்டர். அப்படிப்பட்ட தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய தன்மையுள்ள இந்த ஒற்றை உறுப்பான கல்லீரல் ஏன் டாக்டர் இந்த நிலைமைக்கு கஷ்டப்படுது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இந்த நிலைமைக்கு இது பண்ணுறதுக்கு காரணங்கள் தான் மெயினான இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நமக்கு கல்லீரல் கிருமி, ஸோ இப்போ இந்த கிருமி வந்து கல்லீரல் வந்து புண்ணாக்கும், கல்லீரல் திருப்பி ரீஜெனரேஷன் ஆகும், புண்ணாகி ரீஜெனரேஷன் ஆகி கல்லீரல் வந்து ஒரு கட்டத்தில் சுருக்கமாயிடும். அதே மாதிரி ஆல்கஹால், ஸோ இது எல்லாம் வந்து கல்லீரல் புண்ணாகி அடுத்து ரீஜெனரேஷன் ஆகி அடுத்து சுருக்கமாக, இதுக்கு பேர் சிரோசிஸ்னு பேர். ஸோ இதை வந்து நமக்கு வந்து என்ன காரணங்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை வந்து ஆரம்ப கட்டத்திலே தடுத்தால் மட்டும்தான் வந்து லிவரை வந்து நமக்கு காப்பாற்ற முடியும்.
1: நம்மோடு இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: தந்து சகோதரருக்கும் மற்றும் அறிவிப்பாளருக்கும் மதிய வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம் சொல்றது யாரு?
3: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொளஞ்சநாதன். சிறப்பு விருந்தினருக்கும் திரும்பி ஒரு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, மறுபடியும் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க உங்களோட கேள்விகள் என்ன, சொல்லுங்க.
3: அதாவது இப்ப நாங்களாம் வந்து ஒரு கைத்தறி நெசவு நெசவுட்டு இருந்தோம்.
1: சரி,
3: இப்ப இந்த புரோகிதர் வேலை பாக்கிறோம், நைட்ல கண்ணு முழிக்க வேண்டியதா இருக்கு. அதனால இந்த கண்ணு முழிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா சொன்ன மாதிரி இருக்கு, நீர் வந்து மஞ்சளா வரும், அப்புறம் 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எப்படி வருது வந்துக்கிறது.
1: சரி,
3: இந்த கண்ணு முழிக்கிறதுனால இந்த கல்லீரல் பாதிப்பு வருமா? நாங்க உணவுகள் என்ன சாப்பிட்டா நமக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்? இந்த கல்லீரல் பாதிப்பு இல்லாமல் எல்லோருமே என்ன உணவு சாப்பிட்டு பாதுகாப்பா வச்சுக்கணும் ஐயா சொல்ல சொல்லுங்க.
1: தொடர்ந்து இணைந்திருங்க ஐயா, உங்களுக்கான பதில் வருது.
0: கண்ணு முழிச்சிருக்கிறது தூக்கம் கெடுறதுனால வந்து கல்லீரல் வந்து பாதிக்காதுங்க ஐயா. நமக்கு வந்து சாப்பாடு நீங்கள் கேட்குற மாதிரி வந்து முன்னாடியே சொன்னதை, நமக்கு பழங்கள் காய்கறிகள் சுத்தமான சாப்பாடு, வீட்டில் சமைக்கிற சாப்பாடு, அதே மாதிரி வெளியில் இருக்கிற பொருட்கள், ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுறது, உடற்பயிற்சி, இது எல்லாமே வந்து கல்லீரல் உங்களுக்கு வந்து நல்லா வச்சுக்கும். கல்லீரல் கிருமி இருக்கவங்களுக்கு அதுக்கான வைத்தியம்.
1: கல்லீரலுக்கு குறிப்பிட்டு தூக்கத்தினால பாதிப்பு இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும், தூங்குற நேரத்தில் நம்ம தூங்கினா தானே மற்ற உறுப்புகளும் நல்லாயிருக்கும். கல்லீரல் மட்டும் தனிப்பட்ட முறையில் நம்மளோட உடம்பில் வேலை பார்க்கல, இது ஒரு கூட்டு முயற்சியாக தான் நம்ம உயிர் அப்படிங்கிற அந்த புனிதத்தை நமக்கு காத்து கொடுக்குது. அதனால் தூக்கம் அவசியம், தூங்குறதுக்கு ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ணுங்கள். டாக்டர், பல கேள்விகளுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. என்னென்ன மாதிரியான பரிசோதனைகள் இருக்குது? ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி டக்கு டக்கு நம்ம சொல்லுவோம் டாக்டர், ஒரு 8 நிமிஷம் தான் இருக்குது இன்னும்.
0: நமக்கு வந்து LFT டெஸ்ட்டு, வைரல் மார்க்கர்ஸு, அல்ட்ராசவுண்ட் அப்டமன், தேவைப்பட்டால் ஃபைப்ரோஸ்கேன், இது வந்து நமக்கு ரொட்டீனாக ஒரு எல்லா பேஷன்

0: இருக்கும் நம்ம லிவர் ரிலேட்டடாக பார்க்குறதுங்க.
1: மஞ்சள் காமாலையும் ஹெப்படைட்டிஸும் ஒன்றா டாக்டர்? ஒரு பெரிய டவுட் இருக்குது.
0: ஹெப்படைட்டிஸ்ன்றது நமக்கு ஒரு டிசீஸ், ஒரு டயக்னோசிஸ். மஞ்சள் காமாலைன்றது ஒரு சிம்டம், அறிகுறி தான். மஞ்சள் காமாலை வந்து வியாதி கிடையாது.
1: சாதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிஷன் ஆனாலே எங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த சீராலஜி பிளட்டில் பார்த்துடுறாங்க. இது போக எந்தெந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் கண்டிப்பாக இந்த இரத்தத்தில் இந்த கிருமிகள் இருக்குதா அப்படின்னு செய்யக்கூடிய பரிசோதனைகள் செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற சூழலை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: கண்டிப்பாக வந்து ப்ரெக்னன்சியில் வந்து செக் பண்ணுவாங்க. மாதமாக இருக்க தாய்மார்கள் எல்லாத்துக்குமே ஹெப்படைட்டிஸ் பி, சி, ஹெச்ஐவி வந்து டெஸ்டிங் வந்து எல்லாருக்கும் அவசியம். அதுக்கோட அவங்களோட ஸ்பௌஸ் அவங்களுக்கும் வந்து இதை வந்து கட்டாயமாக ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ், ஸோ எல்லாருமே எல்லா டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் இது ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கும் இந்த பிசி இருக்கான்றதை ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிளட் டோனர்ஸ், பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வந்து கட்டாயமாக பிசி, இன்னும் நிறைய இன்ஃபெக்ஷன் பேனல் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிளட்டை வந்து அவங்களுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க.
1: இது ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது நான் ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மற்ற உறுப்புகளோடு சேர்ந்து தான் நமக்கு உடலோட ஆரோக்கியத்தை இது மெயின்டைன் பண்ணுது. பொதுவாக இந்த கல்லீரலில் வரக்கூடிய நோயினால் குறிப்பிட்டு ஏதாவது உடல் உறுப்புகள் நேரடியாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா டாக்டர்?
0: நமக்கு கல்லீரல்னால டைரெக்டாக பாதிக்கிற மாதிரி இல்லை. இப்போ நமக்கு இப்போ சர்க்கரை இந்த கொழுப்பு படிகிறதுனால வர்ற மெட்டபாலிக் லிவர் டிசீஸ்னால வருதுன்னா நமக்கு பேஷண்ட்ஸ்க்கு டயபெட்டிஸ்னால அதர் கிட்னி ஃபெயிலியர் வரலாம், அதர் ஹார்ட் டிசீஸு நமக்கு எல்லாமே வரலாம். அதேமாரி ஒன்ஸ் லிவர் டிசீஸ் சிவியர் ஆகுது, நமக்கு லிவர் டிசீஸ் வந்து ஒரு என் ஸ்டேஜ் போகுது, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் சர்வைவல் அப்படின்ற ஸ்டேஜ் வரும்போது நமக்கு ரீனல் ஃபெயிலியர், லங்ஸு, ஹார்ட் எல்லாமே அடுத்தடுத்த உறுப்புகள், பிளட்டு, குவாகுலேஷன் எல்லாமே வந்து நமக்கு மாறுபடும்.
1: ஒரு முறை இந்த நோய் கண்டவங்க முழுமையாக விடுதலை பெற்றுறாங்க, உங்களோட அரிய ஒரு மருத்துவர்களோட இந்த நவீன தொழில்நுட்பத்தினால முழு குணம் அடைஞ்சிடறாங்கன்னா திருப்பி அவங்களோட வாழ்நாளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா டாக்டர்?
0: என்ன டயக்னோசிஸில் நமக்கு என்ன ரீசன்னால் இந்த ஹெப்படைட்டிஸ் வருது அப்படின்றதுனால தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஹெப்படைட்டிஸ் கிருமியில் வந்து இந்த ஏ டூஇயில் ஏஇ வந்துருச்சுன்னா நமக்கு வந்து இம்யூனிட்டி இருக்கும் லைஃப் லாங், ஒன்ஸ் வந்துருச்சுன்னா. ஸோ திருப்பி எதுவும் தேவைப்படாது. பிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற பேஷண்ட்க்கு லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட். ஹெப்படைட்டிஸ் சிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது வந்து 3 மந்த்ஸ் உண்டு, டிபெண்ட்ஸ் ஆன் த லிவர் இன்வால்மெண்ட். லிவர் டிசீஸ் இருந்ததுன்னா நமக்கு 6 மாதம் வரைக்கும் எடுக்கிற மாதிரிலாம் வரும். ஸோ ஹெப்படைட்டிஸ் சியும் க்யூரபிள், 95% வந்து க்யூரபிள். பட் ஹெப்படைட்டிஸ் பிக்கு வந்து லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட், ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் லைஃப் லாங் மாத்திரை போடுறது தான் நல்லது.
1: உடலில் ஒரு சின்ன ஒரு ஆரோக்கிய ஒரு பாதிப்பு வந்தாலே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது டாக்டர். ஆனால் இந்த வைட்டல் ஆர்கானாக இருக்கக்கூடிய இந்த நமக்கெல்லாம் வாழ்க்கைக்கு நங்கூரமாக இருக்கக்கூடிய இந்த கல்லீரல் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா இது சார்ந்து மன பாதிப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: கட்டாயமாக உண்டு. லிவர் ப்ராப்ளத்தினால மன பாதிப்பு உண்டு. ஸோ உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் போகும்போது வேலைகள் செய்ய முடியாது, அதனால் வர்ற சோசியல் மற்ற பாதிப்புகளுமே உண்டு நமக்கு. அதை வந்து நமக்கு வந்து இந்த வியாதி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றத வச்சு தான் இது எல்லாமே மாறும். தனியாக நம்ம இதுக்குன்னு சைக்காலஜிக்கல் ட்ரக்ஸ் போடுறது அந்த மாதிரி வந்து போட்டால் நமக்கு அதனாலையும் லிவரில் வந்து இன்னும் பாதிப்புகள் வரும்.
1: நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த ஒரு நிகழ்வை பல நோயாளிகிட்டையும் அந்த மருத்துவ பயனாளிகள் குடும்ப உறுப்பினர்கிட்டையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நேரடியாகவும் பார்த்துருப்பீங்க. இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன் டாக்டர். பொதுவாக இந்த நோய் கண்டவர்கள் மூட்டுக்களில் சூடு வச்சுக்கிறது, தலையில் பத்து போட்டுக்கிறது அப்படின்னு கிராமப்புறங்களில் தான் பண்ணுறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் அங்கங்கே நகர்ப்புறங்கள்லையும் இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. இது சரியா? இதோட உண்மைத்தன்மை என்ன? மருத்துவ அடிப்படையில் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் டாக்டர்.
0: நம்ம மக்கள் வந்து எடுத்தோடனே நாட்டு வைத்தியம் இந்த மாதிரி தான் வந்து மக்கள் வந்து எடுத்தோடனே மஞ்சள் காமாலை அப்படின்னாலே மக்களுக்கு வந்து அது ஒரு வியாதின்னு நினச்சிட்டு, அது ஒரு அறிகுறி பட் வியாதின்னு நினச்சிட்டு தான் எல்லாருமே வந்து வெளியில் போகிறாங்க. ஸோ ஒரு மாற்று வைத்தியம்தான் முதல் எல்லோரும் தேடுறாங்க. இதில் வந்து சூடு வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து கண்ணில் மருந்து ஊற்றுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து நமக்கு அந்த பத்தியம், அதுக்கப்புறம் வாய் வழியாக வந்து லேகியம் மருந்து இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. இதில் சூடு வைக்கிறது வந்து சூடு வச்சா போயிடும், விரட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு தப்பான எண்ணம் இருக்காங்க. இதில் வந்து வைக்கிறவங்களுக்கும் எதுக்காக வைக்கிறோன்னு தெரியாது, மக்களுக்கும் அது என்னன்னு தெரியாது. பேசிக் பிரின்சிபல் என்னென்னா சூடு வைக்கிறதுனால லிவர் ஒரு வேளை இம்ப்ரூவ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு அக்யூட் ஃபேஸ் போய் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்குன்னா நமக்கு லிவரில் வந்து எல்லா சிந்தட்டிக் ஃபங்க்ஷனும் இருக்கும். ஸோ வந்து அந்த புண்ணு வந்து ஆறும். ஸோ ஒரு வேளை புண்ணு ஆறலை ப்ரொலாங் ஆகுது அப்படின்னா லிவர் வந்து மோசமாகிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு அறிகுறி. இது வந்து லிவர் மஞ்சள் காமாலை சரி பண்ணுறதோ வியாதியை விரட்ட போகிறதோ கிடையாது. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து இப்போ கண்ணில் மருந்து ஊற்றுறது, வாய் வழியாக மருந்துகள் எடுக்கிறதுல வந்து நிறையா வந்து ஆயுர்வேதா சித்தாவில் வந்து ஹெவி மெட்டல்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. ஸோ இருக்கிற ப்ராப்ளம் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து உண்டு.
1: இந்த மருத்துவ நிலையிலான பாதிக்கப்பட்ட ஒரு மருத்துவ பயனாளி

0: வயதானவர் காலம் தாழ்த்தி அப்படி இல்லைன்னா ஒரு முற்றிய நிலையில் இந்த நோயோடு வர்றப்ப மருத்துவராக உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சுமையை தருது டாக்டர்?
1: பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட லேட்டாக வரும்போது நம்மளோட மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து அதை இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து கேரண்டி நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி அடுத்தடுத்த உறுப்புகள் ஃபெயிலியர் வரும்போது அவங்க வந்து அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்காது. ஸோ எந்த வியாதியுமே வந்து இயர்லி ப்ரெசன்டேஷனில் வரும்போது நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து அந்த உறுப்பை காப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும்.
0: இந்த மருத்துவ நிலையான ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் அழற்சியை எதிர்த்து எதிர்கொள்ள வேண்டிய தேசிய அளவிலான திட்டம், அதோட இலக்கு என்ன டாக்டர் இருக்கு?
1: நம்ம அந்த திட்டம் வந்து நேஷனல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஸோ இதோட மெயின் இலக்கு வந்து இந்த இதோட வந்து 2030 வைரஸோட வந்து 90% வந்து அதை வந்து க்யூர் பண்ணி டயக்னோஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதோட வர்ற மார்ட்டாலிட்டி வந்து நமக்கு 60% கீழே குறைக்கிறது தான் வந்து அதோட மெயின் எய்ம். அதே மாதிரி ப்ரெக்னென்சியில் இருக்கிற டயக்னோசிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, ப்ரெக்னென்சியில் டெலிவரி பண்ணுற குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசி வந்து கரெக்டாக கிடைக்கிறது, இம்யூனோக்ளோபுலின் இன்ஜெக்ஷன் வந்து கரெக்டாக கிடைக்கிறது, எல்லாமே வந்து அதோட மெயின்.
0: ஹெப்படைட்டிஸ் இல்லாத உலகம் எப்போ படைப்போம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டு நமக்கு சொன்னாலும் அது நம்ம கைகளில் தான் இருக்குது. ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனி மனித உரிமை தொடர் பயணத்தில் நேயர்களாகிய உங்களுக்காக சிறு முயற்சியோடு நான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் இணைந்திருந்தேன். இந்த நிகழ்ச்சியில் இணைந்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இறைப்பை மற்றும் குடல்நோய் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வினோத் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறக்கூடியது நான் விக்னேஷ் அர்ஜுனன். மற்றும் ஒரு மருத்துவ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். இனி வரக்கூடிய நாளும் பொழுதும் நலமாக வாழ வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நன்றி நேயர்களே.
2: நிறைவு பெற்றது கண்ணாடி மாளிகை. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையிலாக இன்னும் சில நொடிகளில்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டன. புருனே இளவரசர் திரு அப்துல் மத்தீனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்களுக்கு நம்பகத்தன்மையான தகவல்கள் மற்றும் செய்திகளை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் வரை 77 கூடுதலான வருடாந்திர ஃபாஸ்டாக் பாஸ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருவாரூர் வழியாக கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மாணவர்களை தவறாக வழிநடத்துவதாக கூறி சென்னையில் தமிழக பிஜேபியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: எடுத்துக்கும் இசைவானில் இன்னிசை சாரலை பொடிய செய்து கொண்டிருப்பது நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும்

0: ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே. சகோதரிகள் மட்டுமே பங்கு பெற்று தங்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழும் நேரமாக வலம் வர காத்துட்டு இருக்கு ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் நம்பிகா. சகோதரிகள் பங்கு பெறலாம் 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு 25 30 170 அறிமுக சகோதரிகளும், 25 30 171 அனைத்து சகோதரிகளும் வரலாம். இப்பொழுது இணைப்பில் இணைய காத்திருக்கும் முதல் சகோதரி வருக, வணக்கம்.
1: இன்று மட்டுமல்ல என்றென்றும் உன்னோடு நான் என்னோடு நீ வானொலி இனிமையான நண்பர்கள் வணக்கம் கூறி இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் ஐம்பதூரில் இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்கம்மா.
0: சிறப்புங்கம்மா, ரொம்ப அருமையான துவக்கமாகவே சொன்னீங்க. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: எனக்கு காதல் சொல்ல வந்தேன் அந்த படத்துல இருந்து. செம்பருத்தி போவே செம்பருத்தி போ

0: செம்பருத்தி பூவே. இந்த பாடல் செம்மையா இருக்குங்கம்மா.
1: நன்றி இணைப்பு வந்ததற்கு. பாடல் கேட்டுருவோமா?
0: ரொம்ப நன்றிங்கம்மா.
1: உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சிநேகிதியை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரம் 12:10. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் சிநேகிதியை நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைய காத்திருக்கும் சகோதரி வருக, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி.
1: சொல்லுங்க, உங்க பேர் யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: சொல்லுங்கம்மா,
1: என்ன பாட்டு கேட்கலாம்?
0: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: சிநேகிதியை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இணைப்பில் இணைய காத்திருக்கும் சகோதரி வருக. வணக்கம்.
1: இங்க நண்பகல். வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம். சொல்வது
1: தேனியில சொன்னா அனைவரும் நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோங்கம்மா. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு நாடோடி பாட்டுக்காரங்களா, தேவானமெல்லாம் செந்தகப்பு, வானெல்லாம் குங்குமப்பு, தென் பொதிகை காத்தினிலே செந்தானம்பு, அந்த பாட்டு கொடுத்துருங்கப்பா.
0: இன்னும் கொஞ்சம் சேர்த்து பாடுவீங்கன்னு
1: நினைச்சோம். பந்தலையில கேட்டுக்கலாம்ப்பா.
0: நன்றிம்மா, நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேர்கள் அனைவருக்காகவும் இதோ காட்சி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: இசையோடு நம் மனங்களை மயக்கிக் கொண்டிருக்கிறதே ஆகாஷ்வாணி. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: பூரணி பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: விஷ்ணு படத்துல சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வந்த பாட்டு.
0: நன்றி. இணைப்பில் வந்ததற்கு கேட்கலாமா பாடல்?
1: கேட்கலாம்.
0: உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் சிநேகிதே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைய காத்திருக்கும் சிநேகிதி, வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் 3 மாவட்டத்திலிருந்து பத்மாவதி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கள் சகோதரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எட்டுப்பட்டி ராசால இருந்து பஞ்சு மிட்டாய் சேல கட்டி, அந்த பாட்டு வேணும் மேடம்.
1: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேர்களே, இன்று இரவு 8:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் சி ராமச்சந்திரன் அவர்களான நேர்முகம் தான் கேட்க போகிறோம். இப்போ சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய சகோதரி வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: யார் பேசுறீங்க?
4: திருநகர் மெகராஜ் பேகம் மேடம்.
3: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
4: ஆலயத்தம்மன்லேருந்து வேப்பிலைக்காரி மேடம்.
3: நன்றி, இணைப்பில் வந்ததற்கு. உங்களுடைய பாடல் கேட்கலாம். ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நேயர்கேட்ட பாடல் கேட்கலாம். கேட்பதற்கு முன்னால் கேட்டு விடலாம் சிறு விளம்பர இடைவெளி.
0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் சிநேகிதியே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். சகோதரிகள் பங்கு பெறலாம் தங்கள் மனம் விரும்பிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். 25, 30, 170 அறிமுக சகோதரிகளும் 25, 30, 171 அனைத்து சகோதரிகளும் 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார் பேசுறீங்க?
3: மதுரை அருந்தாஸ்வரத்துல இருந்து மஞ்சுளா பேசுறேன் மேம்.
2: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: கோகுலம் படத்துல இருந்து செவ்வந்தி பூவேன் அந்த பாடல்.
2: நன்றி இணைப்பில் இருந்ததற்கு. பாடல் கேட்கலாமா?
3: கேட்கலாம் மேம். தேங்க்யூ மேம்.
2: உங்களுக்காகவும் நம் நேயர்கள் அனைவருக்காகவும்

நேர்களே, இதுவரை சிநேகிதே நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

0: நேர்களை தொடர்ந்து கேட்கலாம். முப்படை வீரர்களை கௌரவிக்கும் வண்ணமாக அமைந்த பாடல் பாரதிய சேனா.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்திராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம் மை ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா பாரத் கா கௌரவ் ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 1:01. நம் இதயங்களோடு இதமாக உறவாடும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் இணைந்திருப்பது காலம் கடந்தும் நம் நினைவலைகளில் நீரோட்டமாய் வாழும் காவிய கானங்களின் தொகுப்பு வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாய் குமுதம் திரைப்படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் ஜமுனா ராணி பாடிய பாடல் கேட்கலாம். இது
3: தொடாதே

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில துள்ளலான பாடல் தான் நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். திருவிழா அப்படின்னாலே நம்ம மனசு சின்ன வயசு நினைவுக்கு போயிடுங்க. இந்த பாட்டை கேட்டால் அந்த மனசும் நினைவும் சித்தாட கட்டி ஆடத்தானே செய்யும். 1959 வெளிவந்த வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இது காலம் கடந்தும் நம் நினைவுகளின் நீரோட்டமாய் வாழும் காவிய கானங்களின் தொகுப்பு. பெண்ணவளின் அழகில் மயங்கி அவன் மண்ணுலக மங்கையா இல்லை விண்ணுலக தேவதையான்னு குழம்பி போகும் அளவிற்கான ஒரு பாடல் தான் இன்னும் கேட்கப் போகிறோம். 1958 ஆண்டு டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளிவந்த உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய்

வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். காதலில் விழுந்த தலைவி, கிண்டல் செய்யும் தோழிகள், கலகலப்பான கிராமத்து காதலை நாட்டுப்புற ரகத்தில் கேட்டால் நமது மனம் தாளம் போடத்தானே செய்யும். சிவகங்கை சீமை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், இணைந்திருங்கள்.

காதை அள்ளி கொண்டு போகக்கூடிய காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாய் கேட்கலாம். 1959 எஸ் எம் ஸ்ரீ ராமலு நாயுடு இயக்கத்தில் வெளியாகி எஸ் எம் சுப்பையா இசையமைப்பில் உருவான மரகதம் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கோம். காட்டில் வழிதவறிய ஆண் சிங்கம் பெண் மான்களின் கூட்டத்தில் சிக்கி கொண்டால் வேட்டையாடப்படுவது ஆண் சிங்கமாக இருக்குமோ? வழிமறந்த சிங்கம் படும் பாட்டை கேட்டு அறியலாம். 1956 டி யோகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த மதுரை வீரன் திரைப்படத்தில் இருந்து.

காற்றலைகளில் வளம் வருவது காவிய கானங்களின் தொகுப்பு வசந்த கானம். இன்னைக்கு வசந்த கானங்கள்ல துள்ளலான அட்டமான பாடல்களாத்தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன், ஜிக்கி மற்றும் பி சுசிலா அவர்கள் பாடி ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைத்த பாடல் உங்களுக்காக இதோ.

1:38. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டு முடிச்சோம். என்ன நேயர்களே, நாங்கள் போடக்கூடிய பாடல்களை கேட்டு உங்களுக்கு ஆடவும் தோணுதா? ஆடலாம், பாடலாம், சிரிக்கலாம், இன்பமாக இணைந்திருக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103

3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்பமாய். இன்னைக்கு திரைப்படங்களோட முன்னோடி நம்மளுடைய நாடக கலைன்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. அந்த நாடக கலையையும் நாட்டிய கலையையும் உலகறிய செய்த தில்லானா மோகனாமல் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் ஒரு பாடல்

0: இருப்பினும் குற்றத்தை மன்னித்து உலத்தை விட்டு கொள்ளும்படியாக மிக தாழ்மையுடன் மண்டியிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன்.
1: அரசன் அரசன்

தகதி தகதி தகதி தக.

நின்று

நினைவா? எனது கண்ணதிலே நிற்பது மண்ணுலகம் அங்கையா அல்லது விண்ணுலகம் அங்கையா? என்ன அழகு, என்ன அழகு! இவளது இடையழகும் நடையழகும் உடையழகும், இவளது கண்ணழகும் கட்டழகும் பொட்டழகும் எனது நெஞ்சை விட்டகலா நிற்கிறதே. இவள் யாராக இருக்கக்கூடும்? ஊர்வசி.

அது எப்படி முடியும்? அருகிலே சென்று யாரும் விசாரிப்போம்.

பழகிக் கொண்டிருக்கும் காலையிலே அதாகப்பட்டது. அட்டம் மடம் நாணம் பயிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு விதமான பெண்களுக்குரிய குணங்களை விட்டு நீ என் அருகே வந்து நின்று என்னை தொட்டு ஏனோ ஏ

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். 1964 ஏ.பி. நாகராஜன் அவர்களின் இசையில் கே.வி. மகாதேவன் ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில் கே.வி. மகாதேவன் இசையில் டி.என். சவுந்தரராஜன் பி. சிசிலா இணை குரல்களில் நவராத்திரி திரைப்படத்திலிருந்து உற்சாகமான பாடல் கேட்டு முடித்திருக்கிறோம். இனி அடுத்த பாடலாக கேட்கலாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 1:55 நிறைவு பெறுகிறது வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மாரிய பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உங்கள் மனதை உற்சாகத்தில் துள்ள வைக்க இதோ துள்ளல் தாளம். கால்கள் தானாகவே தாளம் போட வைக்க அதிரடி பீட் பாடல்களின் அணிவகுப்புடன் இதோ தொடங்குகிறது துள்ளல் தாளம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சாக்லேட் திரைப்படத்திலிருந்து கவிஞர் வாலி வரிகளில் தேவா இசையில் ஒரு பாடல் உங்களுக்காக காற்றலையில்.

ஆகாஷ்வாணி மாதிரி பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க துள்ளல் தாளம். உங்களை துள்ளி குதிக்க வைக்கும் இது துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மஜ்னு திரைப்படத்திலிருந்து கவிஞர் வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒரு பாடல் உங்களுக்காக காட்டளைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தில் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் பா விஜய் வரிகளில் வித்யாசாகர் இசையில் இதோ ஒலிக்கவிருக்கிறது காட்டலையில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பஞ்சதந்திரம் திரைப்படத்திலிருந்து கவிஞர் வைரமுத்து வரிகள் தேவா இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க துள்ளல் தாளம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக துள்ளுவதோ இளமை திரைப்படத்தில் இருந்து கவிஞர் பா விஜய் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் இதை ஒலிக்க காத்திருக்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க துள்ளல் தாளம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து கவிஞர் ப. விஜய் வரிகளில் ஏ. ஆர். ரஹ்மான் இசையில் உங்களுக்காக

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க துள்ளல் தாளம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 4 ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து கவிஞர் பழனி பாரதி வரிகளில் ஜாசி கிஃப்ட் இசையில் உங்களுக்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க துள்ளல் தாளம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜெமினி திரைப்படத்தில் இருந்து கவிஞர் வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது உங்களுக்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க துள்ளல் தாளம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கந்தசாமி திரைப்படத்தில் இருந்து விவேகா வரிகளில் தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் உங்களுக்காக

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு கேட்டோம் துள்ளல் தாளம். இத்துடன் துள்ளல் தாளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இசையோடு இணைந்து உற்சாகமாக பயணித்த உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுவது நான் தீபக்.
4: மணிக்கு மேல வரும் பாட்டு நிகழ்ச்சி விளம்பரம் காத்துட்டே இருக்கா, அதனை தொடர்ந்து இன்று மாலை 4 மணிக்கு சுறுசுறுப்பா விளையாட காத்துட்டே இருப்பீங்க நேயர்கள் எல்லாம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லி ஆர்வமா காத்துட்டே இருப்பீங்க. என்ன விளையாட்டு எல்லாமே நாங்க நிகழ்ச்சியில சொல்றோம், நிகழ்ச்சியில பங்கு கொண்டு பேச நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பு தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய 2 எண்களெல்லாம் வந்து விளையாடுங்க. ஆட்டக்களம் இன்று மாலை 4 மணிக்கு. தொடர்வது வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: நீலகிரி மாவட்டம் தேவாலா, புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர், கீழ்கோத்தகிரி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. சேலம் மாவட்டம் மேட்டூர், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அருங்காபுரி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தாமிரப்பாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், திருவள்ளூர், சோழவரம், மேல்கூடலூர், பூண்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 41.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கரூர், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான இடிமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இதே காற்றின் வேகத்தோடு லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மழை பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 26ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதி, கடலூர், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை: இன்று தொடங்கி இம்மாதம் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பையொட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தில் விசாரணையை விரைவுபடுத்தி இதில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை பெற்றுத்

0: அளிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வரவேற்றுள்ளார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முன்வராமல் எதிர்க்கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் அரசு விவாதிக்க தயாராக உள்ளபோதிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த நடப்பாண்டில் 4,480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு பண்டி ஜஞ்சய் கூறியுள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக கூறியுள்ளது. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுக்கான வருகையில்லா ஆவணப்பதிவு குறித்து கட்டட விற்பனையாளர்கள் மற்றும் வங்கியாளர்களின் சந்தேகங்கள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீட் தேர்விற்கு எதிராக மாணவர்களை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாஜ் பாதுகாப்பு ஒத்திகை நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் மதியம் 3:03. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நம் இதயத்தோடு உறவாடும் இசைவாணி நம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்ல வரும் பாட்டு. இது இதமான பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நிலாவே வா திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் கே எஸ் சித்ரா குரலில் கேட்கலாம் பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய். அப் கரீபா.

0: பணத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இதமான பாடல்களின் தொகுப்பாய் நம் தலைகோதி கொண்டிருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம் கர்ணன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் எஸ் ஜானகி குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

வானில் இன்பமாய் உலா வரும் இசைவாணி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் இணைந்திருக்கிறீங்க மெல்ல வரும் பாட்டு. இது இதமான பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உல்லாசம் திரைப்படத்திலிருந்து பழனி பாரதி வரிகளில் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரலில் கேட்கலாம். இதோ

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 4:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது ஆட்டக்கலம் நிகழ்ச்சி தான். கேட்க போறோம் இந்த நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 வசந்தன் கோவழங்கும் ஆட்டக்கலம். இன்றைய ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவள்ளி மற்றும்
1: சிவசங்கரி.
0: இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில என்ன விளையாட்டு, என்ன கேம் அப்படின்னு ஆர்வத்தோட ஆசையோட காத்துட்டே இருப்பாங்க. ஏற்கனவே ஒரு தடவை வந்து விளையாண்டு இருக்கிறோம், கண்டுபிடி கண்டுபிடி
1: குரலை கண்டுபிடி,
0: குரலை தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஆனா என்னன்னா, போன தடவை வந்து நான் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஈஸியா எடுத்துட்டு வந்தேன், ஆனா அது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க. சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து அவங்கள ஈஸியா எப்படி கண்டுபிடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிருக்கோம்.
1: நீங்க பாருங்க, நம்ம நேயர்கள் அப்படியே டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு.
0: டக்கு டக்குன்னுலாம் வேண்டாம், யாரு பாடுனாங்களோ பாடகர் பேரை மட்டும் சொன்னா போதும்.
1: கண்டிப்பாக.
0: சரி நேயர், எண்கள் சொல்லிடலாமா?
1: கண்டிப்பா. இந்த ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில விளையாட ஆசைப்படுற நேயர்கள் 04452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற எண்களில் அழைக்கலாம், விளையாடலாம், பாடல்களை பெறலாம்.
0: கண்டுபிடி கண்டுபிடி
1: குரலை கண்டுபிடி.
0: கண்டுபிடிக்க வந்துட்டாங்க. வணக்கம்
2: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: உங்களுடைய குரலாம் கண்டுபிடிச்சிடலாம் மேடம். பாட்டோட குரல்
0: எங்களோட, அவங்க தானே. நீங்க ஆயிரக்கணக்கில் எத்தனை தடவை அந்த பாடல்களை கேட்டிருப்பீங்க? சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கோம், 80s 90s, அதுக்குள்ளதான் நான் பாட்டு கேட்க போறோம். சரிங்களா?
2: கண்டிப்பா மேடம், கண்டிப்பா மேடம்.
0: ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன் மேடம். சொல்லுங்க மேடம்.

0: இதுல ரெண்டு குரல் வந்தது, ஏதாவது ஒரு குரல் கண்டுபிடிச்சா போதும்.
1: பவதாரணி, பவதாரணி,
0: சரி பரவாயில்ல, ஒரு குரல் நீங்க கண்டுபிடிச்சனாலேயே வெற்றி பெற்ற ஆட்களை நாங்க சொல்லிடலாம். பவதாரணி மற்றும் அருண்மொழி, அருண்மொழி, அருண்மொழி, நன்றி நன்றி, அருமையா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து நான் விதிமுறை மறுபடியும் சொல்லணும் இல்லையா?
2: கண்டிப்பா.
0: அதாவது அன்னைக்கு ஒரே ஒரு குரல் மட்டும் கொடுத்தோம், இன்னைக்கு என்னன்னா ரெண்டு குரல் கொடுப்போம்.
2: ஓ சூப்பர் சூப்பர்.
0: ரெண்டு வாய்ஸ் வரும், அந்த ரெண்டு வாய்ஸ்ல ஏதாவது ஒரு வாய்ஸ் கண்டுபிடிச்சா போதும்
2: அவங்க வெற்றியாளர்.
0: ஆமா, மேக்சிமம் ஒரு வாய்ஸ் ஈஸியா இருக்கும், ஒரு வாய்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும், இல்லாதவங்களுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு வாய்ஸ்ல ஏதாவது ஒரு வாய்ஸ் கண்டுபிடிச்சாலும் போதும். ஆனா நீங்க முதல் முதலா சொல்றீங்க இல்லையா?
2: ஆமா,
0: அந்த பேர் தான் நாங்க எடுத்துக்கிறோம்,
2: எடுத்துப்போம்.
0: இல்ல இல்ல, அவங்க இல்ல இவங்க அப்படின்னு
2: முதல்ல என்ன சொல்றோமோ அதுதான் ஆட்டைக்கு சேஃப்.
0: அதே தான். சரி, கண்டுபிடி கண்டுபிடி,
2: குரலை கண்டுபிடி.
0: இருக்க அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல.
0: இன்னொரு குரல். சரி பரவாயில்ல, தெரியல. சரி இன்னொன்று சுசீலா, அவங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றிங்க ஐயா. இன்னொன்று வந்து ஜமுனாராணி. எப்படி
1: இல்லை, கண்டுபிடி கண்டுபிடி குரலை கண்டுபிடினா நம்ம குரல் தான் நமக்கே கேட்குது. ஸோ ரேடியோவில் கேட்டுட்ருக்கோங்க, வால்யூமை கம்மியாக வச்சு கேட்கலாம்.
0: தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
0: நேரம் 4:08 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்டுபிடி கண்டுபிடி
1: குரலை கண்டுபிடி.
0: ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது ரொம்ப கஷ்டமாக எடுத்து ஈஸியாக உங்களை கண்டுபிடிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு குரல், ரெண்டு வாய்ஸ் வரும். அதில் ஏதாவது ஒரு வாய்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சா கூட வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டோம். வந்த ரெண்டு பேருமே ஒரு வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: நிச்சயமா.
0: சரி, வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்
1: வணக்கம்.
4: மூவருக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
4: ஜெயஹிந்திபுரத்திலிருந்து பாரதி.
1: பாலசுப்ரமணியம் சார், உங்களுக்கான பாடல் இது.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கங்கையாமரன் சார், சித்ராம்மா.
0: கங்கையாமரன், சித்ரா, ரொம்ப அருமை. ரெண்டு குரலையுமே கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றிங்க ஐயா, நன்றி. அற்புதம். கண்டுபிடி கண்டுபிடினவனே அப்படியே ரெடியாக இருக்காங்க கண்டுபிடிக்க. ஒரு குரலில் நாங்கள் ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். குருத்திரை காசிமாயன்.
0: காசிமாயன், சொல்லுங்க, ரெடியா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
0: நல்லா இருக்கும். பாடல் கேட்டுலாமா?
2: சொல்லுங்க.
0: கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடிமா.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னாச்சு?
1: ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கா?
0: ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. இன்னொரு முறை வேணா உங்களுக்காக கொடுக்கறோம், முயற்சி பண்ணுங்க சரிங்களா?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மலேசியா வாசுதேவன் சுஜாதா.
0: ரெண்டுமே தப்பா சொல்லிட்டீங்களே. சரி பரவாயில்ல, உங்க முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க. ஆட்டக்குழம்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். வசந்தன்

0: பங்கும் ஆட்டக்களும் தொடர்ந்து பேசலாம். குரலை கண்டுபிடிக்க ஆசையோட காத்துட்டு இருக்காங்க. ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 4:12 வசந்தன் கோவிலங்கும் ஆட்டக்குளம் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்கலாம். கண்டுபிடி கண்டுபிடி
1: குரலை கண்டுபிடி
0: கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். விஜயலட்சுமி சொல்லுங்கம்மா, கண்டுபிடிச்சிடலாமா?
2: முயற்சி பண்றேன்.
0: முயற்சி பண்றீங்க, சரி உங்களுக்காகவே.

0: ரெண்டு குரல் இருக்கு இதுல, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: எஸ்பிபி மலேசியா வாசுதேவன்.
0: எஸ்பிபி கரெக்ட். இன்னொரு வாய்ஸ் வந்து இல்ல. சரி பரவாயில்ல, ஒரு வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களே அதுவே சந்தோஷம். இன்னொன்னு வந்து மனு, மனு மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம். சரிங்களா, நன்றி நன்றி நன்றி. சரி வந்திருக்கும் அடுத்த நேயர்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: இனிய மாலை வணக்கம், ஜெயஹிந்தபுரத்திலிருந்து சிவகுமார், மதுரை பண்றேன்.
2: சொல்லுங்க.
3: இனிய மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை மாலை வணக்கம். ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கேன்.
0: சரி பாடல் கேட்டலாமா?
3: கேட்டலாம்.
0: உங்களுக்கான பாடல் அன்பே.

0: சீனிவாசனா?
1: இல்லையே.
0: மன்னிக்கவும்.
1: பரவாயில்ல, நன்றி முயற்சி செஞ்சதுக்கு.
2: நேரம் சரியாக மாலை 4:15 நேர்கள் இணைந்திருப்பது வசந்தன் கோவின் ஆட்டக்களம் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: என்னக்கு மாதிரி ஒரே யோசனையா இருக்க?

0: நேரம் 4:20. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்தன் கோவிலங்கும் ஆட்டக்களம் கேட்டுட்டு இருக்கோம். கண்டுபிடி கண்டுபிடி
1: குரலை கண்டுபிடி,
0: ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
2: மற்றொரு சகோதரிக்கு இனிய மாலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில இருவர் மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்
0: வணக்கம். பாடல் கண்டுபிடிச்சிடலாமா?
2: கண்டுபிடிச்சா பாட போட்டுட்டீங்க. அவர் ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருக்காரு, ஒரு 10 பாட்டு படிச்சிருக்கீங்க, மறந்து போயிட்டேன்.
0: மறந்துட்டீங்க, சரி ஒரு பாடல் கொடுக்கறேன், கண்டுபிடிக்க முயற்சி பண்றீங்களா?
2: பண்ணுங்க, பண்றது தெரிஞ்சு பாட்டா போடுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா? ரெண்டு குரல்ல ஏதாவது ஒரு குரல் கண்டுபிடிச்சா போதும்.
1: பெண் குரல் தெரியுது, ஆனா வர மாட்டேங்குது. கச்சேரி எல்லாம் படிப்பாங்க, பாட்டு படிப்பாங்க, அவங்க ஏதாவது பேர் தெரியல, ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நீங்க ஒரு
0: அதுல சரி பரவாயில்லை.
1: தெரியல தெரியல தெரியல.
0: சரி நன்றி நன்றி.
2: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்? வருக வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். நல்லா இருக்கோம் நிலையத்தில் அனைவரும். நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: அருணா பேசுறேன்.
2: உங்களுக்கான பாடல் கேட்கலாமா?
3: கேட்கலாம்.

0: ஏதாவது ஒரு குரல் கூட சொல்லலாம்.
1: உமா ராமானன்.
2: அருமை அருமை அருமை. இரண்டாவது வெற்றி பெற்ற வெற்றியாளர், அதாவது ஒரு குரல் கண்டுபிடிச்சா வெற்றியாளர், ரெண்டு ரெண்டு குரலையும் கண்டுபிடிச்சிங்கன்னா வெற்றி பெற்ற ஒருத்தர். ஏற்கனவே கண்டுபிடிச்சாது, ரெண்டாவது நீங்க ரெண்டு குரலையுமே அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா, ரொம்ப நன்றி.
0: வருக வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் மாவட்டம்
2: ஆர்எஸ் மங்கலத்திலிருந்து
3: திவ்யா பேசுறேன்.
2: சரி, உங்களுக்கான குரல் கேட்டுடலாமா?

0: வாவ், சூப்பர் சூப்பர், அருமை அருமை. நன்றிமா, நன்றிமா.
1: மூன்றாவது வெற்றி பெற்ற வெற்றியாளர்.
0: கண்டிப்பா, நிச்சயமா. இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையா வந்து கண்டுபிடி கண்டுபிடி
1: குரலை கண்டுபிடி
0: கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், ஆனந்தகுமார் வடக்குமாசி பேசுறேன்.
0: சரி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேக்குறேன் மேடம்.
0: உங்களுக்கான பாடல் கேட்டுலாமா?
2: கேக்குறேன்.

0: மேடம் இது வந்து ராகம் வந்து மோகன ராகம் பாரத
1: இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம். ரெண்டு குரல் வந்தது இல்லையா, ஆண் குரல் பெண் குரல் ரெண்டு குரல், பாடகர் பாடகி யாருன்னு மட்டும் சொல்லுங்க.
0: பாடகர் எஸ்பி பாலசுந்தரம், எஸ்பி சாரஜாம போடுங்க.
1: சைலஜா, அருமை அருமை
2: அருமை,
1: நன்றி நன்றி. சரி, வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களும் கேட்டுட்டு இருக்கோம். கண்டுபிடி கண்டுபிடி
2: குரலை கண்டுபிடி
1: கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. பரவாயில்ல, எல்லாருமே ரெண்டு ரெண்டு குரலையும் அருமையா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மாலையில் வண்ணமாய் பூவின் மாசமா எங்கள் நெஞ்சின் பாசமா 103.3 மதுரை எஃப்எம்க்கு இனிய மாலை வணக்கம். மதுரை எஸ் ராமர் பேசுகிறேன்.
1: சரி, உங்களுக்கான பாடல் கேட்டலாமா?
3: எஸ் மேடம், ப்ளீஸ்.

0: எஸ்பிபி கரெக்ட், எஸ்பி பாலசுப்ரமணியம் கரெக்ட். இன்னொரு குரல் பரவாயில்ல, தப்பா சொல்லிட்டீங்க, அதனால அதையும் நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு குரல் கரெக்டா சொல்லிட்டீங்க, நன்றி. இன்னொன்னு மலேசியா வாசுதேவன், சரிங்களா? நன்றி நன்றி. திரையாட்டுக்குழு நிகழ்ச்சியில் அற்புதமா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க.
1: கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார், எங்க இருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு
1: பாபு, உங்களுக்கான பாடல் கேட்டலாமா சார்?
2: கொடுக்க முயற்சி பண்ண.

0: கேஜிஎஸ் தான் கரெக்ட். இன்னொரு குரல் வாணிஜேரம். சரிங்களா, நன்றி நன்றி
1: நன்றி. இணைப்பில் வந்தமை.
0: பெரும்பாலும் ஒரு குரலாவது நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற முயற்சியில கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சரி, வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாமதுரை நேயர், முத்துப்பட்டி பாலம்பரம்.
0: சரி, கேட்டலாமா உங்களுக்கான பாடல்?
2: கேட்டலாம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பவதாரணி கார்த்திகா மேடம்.
0: வெரி குட், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நன்றி.
2: வருக வணக்கம், வருக வணக்கம்.
3: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது
3: மதுரை செல்லூர் குமரன்.
0: சரி, உங்களுக்கான பாடல் கேட்டுடலாமா?

0: கோபம் கொள்ளாதே.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: பழைய படமா புது படமா? இன்னொரு
1: பொன்னியின் செல்வன் படம் பேர் கூட நாங்க சொல்லிட்டோம். பொன்னியின் செல்வன்ல இருந்து

0: நினைக்கிறேன்.
1: அருமை அருமை, கண்டிப்பா சூப்பரா கண்டுபிடிச்சிங்க, நன்றி. இன்னைக்கு வசந்தனுக்கு வழங்கும் ஆட்டுக்குளம் ரொம்ப சிறப்பா சூப்பரா வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. கண்டுபிடி கண்டுபிடி,
2: குரலை கண்டுபிடி.

0: மாதிரியா இருக்கீங்க
1: அண்ணே? என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் மாலை 4:29. நேயர்கள், இதுவரை இணைந்திருந்தது வசந்தன் கோவின் ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் நிகழ்ச்சி தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில நம்ம என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டுபிடி கண்டுபிடி
1: குரலை கண்டுபிடி. அதாவது இன்னைக்கு ரெண்டு குரல், ரெண்டு பாடகர் அல்லது பாடகி, இல்லை ரெண்டு பாடகியும் இருக்கலாம், ரெண்டு பாடகராக இருக்கலாம், ரெண்டு வாய்ஸ் வரும், ரெண்டுல ஏதாவது ஒரு வாய்ஸ் கண்டுபிடிச்சா கூட போதும், நீங்க வெற்றியாளர்கள் அப்படின்னு நாங்கள் அறிவிச்சிருவோம்.
0: அதாவது ஒரு வாய்ஸ் கண்டுபிடிச்சா வெற்றியாளர், ரெண்டு வாய்ஸ் கண்டுபிடிச்சா வெற்றியின் வெற்றி வெற்றியாளர்.
1: சரி, வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம் குருவது. ராமநாதபுரம் மாவட்டம் யமுனை சுமதி பேசுறேன் மேடம்.
1: சுமதி,
2: நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
1: நல்லா இருக்கோமா? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நாங்க உங்க நிகழ்ச்சி எல்லாம் கிட்டே ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கோம் மேடம்.
1: நன்றி,
2: ரொம்ப சூப்பரா இருக்கு.
1: நன்றி நன்றிமா. சரி, உங்களுக்கான பாடல் கேட்டுலாமா?
2: போடுங்க மேடம். கண்டுபிடி

0: அருமை, ரெண்டு குரலுமே சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. சங்கர் மகாதேவன், சுஜாதா, நன்றிங்கம்மா.
1: ஆகாஷ்வாணியில இப்போ ஆட்டக்களம் தான் போயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
0: வணக்கம்.
2: உங்களுக்கு அன்பு வணக்கங்கள். மதுரை ஜவர் பிரசன்ட் உங்கள் அன்புக்கு நான் சொன்னீங்கப்பா.
0: வணக்கம். உங்களுக்கான பாடல் கேட்டுடலாமா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? லைன்ல
2: இருக்கேன் கொஞ்சம் கூட.
0: சரி, உங்களுக்கான பாடல், அதுக்கான ரெண்டு குரல் வரும், ஏதாவது ஒரு குரல் கண்டுபிடிங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: என் உள்ளம் வந்த
0: பாடல வேண்டாம், எங்களுக்கு
2: குரலை சொன்னால் போதும்.
1: சவுந்தரராஜன், எல்லாரும் ஈஸ்வரி.
0: அருமை அருமை, ரெண்டு குரலும் கண்டுபிடிச்சிட்டீங்க.

0: நன்றி. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில கண்டுபிடி கண்டுபிடி குரலை கண்டுபிடிதான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்?
1: வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: சிவகங்கை மாவட்டம் கட்டிக்கோட்டை. அழகர்.
1: பாடல் கேட்டுலாமா?
2: கொடுங்கம்மா.
1: கண்டுபிடிச்சிருக்கீங்களா?

0: இல்லையே, அவங்க இல்லையே.
1: சரி, வணக்கம்,
0: நன்றி, நன்றி. நேரம் 4:37, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9.
2: கண்டுபிடி கண்டுபிடி, குரலை கண்டுபிடி தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம்.
0: வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். நல்லா இருக்கும். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: எத்தனை பேர் இருக்கீங்க?
0: எத்தனை பேர் இருக்கும்? எத்தனை பேர் எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு கொடுக்க போறீங்களா?
1: டீ காபி வடை இப்போதைக்கு பகடா, சூடா பகடா,
0: எல்லாமே போட்டு ரெடியா இருக்கீங்க?
1: தஞ்சாவூர்ல
0: இருந்து பாட்டு கேளுங்க. அந்த பாட்டு யாரோட குரல் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரிங்களா? ரெடியா இருங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: என்னென்ன
0: பேர்
1: சொன்னீங்க?
0: இன்னும் ஒரு நாலு பேர் சேர்த்து சொல்லுங்க, ஏதாவது ஆப்ஷன்ல வருதுன்னு பாப்போம். சரிங்களா இல்லைங்கய்யா, நீங்க முயற்சி பண்ணதுக்கு நன்றி. சரிங்களா, அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்கலாம். நன்றி நன்றி. சரி, கண்டுபிடி கண்டுபிடி,
2: குரலை கண்டுபிடி.
0: ஆட்டக்குளம் சிறப்பா விளையாண்டுட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: செம்பகவல்லி மேடம், சிவசங்கர் மேடம், உங்க தொழில்நுட்பத்துல உதவ வராங்களே அந்த மேடம், எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுவது விஜயலட்சுமி மகாத்மா காந்தி மேடம்.
2: வணக்கம்.
0: சரி, ரெடியா இருக்கீங்களா? முயற்சி பண்றீங்களா?

0: வாணிஜெயராம், சத்யரேகா.
1: வாணிஜிராம் சசிரேகான்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றிமா. ஆட்டுக்குளம் நிகழ்ச்சியில கண்டுபிடி கண்டுபிடி
2: குரலை கண்டுபிடி
1: தொடர்ந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க, நாமளும் காத்திருக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பரம்.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 4:41,
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.

0: 3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அதிரடியான அதகலமான ஆட்டக்கலம் தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்கலம் என்ன கேம் அப்படின்னா கண்டுபிடி கண்டுபிடி
1: குரலை கண்டுபிடி. சரி, அற்புதமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. 2 குரல் வரும் ஒரு பாட்டில், 2 வாய்ஸ். அந்த 2 வாய்ஸில் ஏதாவது 1 வாய்ஸ் கண்டுபிடிச்சாலே வெற்றியாளர். 2 வாய்ஸ் கண்டுபிடிச்சா
0: டபுள் வெற்றியாளர்,
1: வெற்றி பெற்ற வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ரெண்டு பேரத்துக்கு வணக்கம் சார். வேற காகாதர் வந்து பஞ்ச ஒண்ணு பேசுறேன். மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். ரெடியா இருக்கீங்களா பாட்டு கேட்டுடலாமா?
2: கேட்டலாமா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க. சூப்பர் மேடம், சொல்லுங்க மேடம். எனக்கு தெரிஞ்ச குரலா போட்டீங்கன்னா சொல்லிடுவேன் மேடம்.
1: உங்களுக்கு தெரிஞ்ச குரலை நான் எப்படிமா கண்டுபிடிக்கிறது? சரி, நாங்க போடுற குரலை நீங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க, சரிங்களா?
2: நீங்க ஆமா, அந்த அப்ப உள்ள பாட்டு எல்லாம் போட்டீங்கன்னா அதுல கண்டுபிடிச்சிட்டே
1: கண்டுபிடிங்க.

0: உங்களுக்காகவே பழைய பாட்டா எடுத்து தேடி கொடுத்துருக்கேன்.
1: வேதம் நீ அல்லவா வெள்ளிமலை மன்னவா, வேதம் நீ அல்லவா.
0: என்ன சத்தத்தை காணோம்
2: சொல்றேன் மேடம்.
0: பக்கத்து தெருல கேட்டு வர பேருக்காங்களா?
2: வரலட்சுமி மேடம். வரலட்சுமி
0: யாரு சொன்னாங்க? சொன்னது யாரு?
2: எனக்கு தெரியும் மேடம்.
3: 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. ஆன்சர் கண்டியா?
0: ஒருத்த சொல்லறேன்.
2: நானா தான் பூவை கட்டிக்கிறேன்.
0: சரி பரவாயில்ல, அருமை கண்டுபிடிச்சிட்டீங்க. எஸ் வரலட்சுமி, நன்றி நன்றி. மாட்டக்களம் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 4:43. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்
3: வருக. வணக்கம்.
4: ஒரு குரல் செண்பகவல்லி, இன்னொரு குரல் யாரும் தெரியல சொல்லியிருக்க. மல்லிகாரமும் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்திலிருந்து நலமா
0: இருக்கு. நலமா இருக்கும். இன்னொரு குரலோட பேரை நிகழ்ச்சி முடிவுல சொல்லுவோம், கேளுங்க. சரிங்களா?
4: சரிங்கம்மா.
0: சரி, இப்போ உங்களுக்கான பாடல் கேட்டுடலாமா?
4: கேட்கலாமா?

0: படம் பாட்டுக்கு ஒரு தலைவன் சிக்கி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.
1: அவ்வளவுதான். சரி, நன்றி நன்றி ஜிக்கி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, அற்புதம், நன்றி. சரி, ஆட்டக்குளம் கேட்டுட்டு இருக்கோம். 4:44 வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: நிலையத்தார்களுக்கும் நேயர்களுக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள் சகோதரிகளே.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: குருத்தங்கவேலு சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில இருந்து கண்டுபிடிச்சேன் குரலை, நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பாட்டுக்கு கேட்க வந்திருக்கேன். பாட்டை போடுங்க, குரலை கண்டுபிடிச்சேன்.
1: உங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம். இந்த பாடல் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க.

0: ரோஜாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பாலசுப்ரமணியன்.
0: இல்லையே இல்லையே.
1: ஒரு குரல் கண்டுபிடிச்சா?
0: எஸ்பி பாலசுப்ரமணியம். இன்னொன்னு சொல்லுங்க. சைலஜா கிடையாது. சரி பரவாயில்ல, ஸ்வர்ணலதா. நன்றி நன்றி, முயற்சி பண்ணதுக்கு நன்றிங்க ஐயா. நேரம் 4:45. தொடர்ந்து ஆட்டக்களம் கேட்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
3: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: Now that's an MSB SPB. Well, I'm a

0: பாட்டு பட்டம் இடு பாட்டிருமே துன்பம் இல்லை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அதிரடியான

0: விளையாடும் நிகழ்ச்சி தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டுபிடி கண்டுபிடி குரலை கண்டுபிடி.
1: அருமையா, நிறைய பேர் ரெண்டு ரெண்டு குரலையுமே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது அதான் சொன்ன, போன தடவை ஈஸியா ஒரே ஒரு குரல் ஈஸியா எடுத்துட்டு வந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுலயும் வந்து கஷ்டமானதெல்லாம் ஈஸியா நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ரெண்டு குரல் எடுத்துட்டு வந்து அதுல ஏதாவது ஒரு குரலாவது நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில ரொம்ப சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: சரி, பாடல் கேட்டலாமா? கண்டுபிடிங்க.

0: எடுத்துக்கிறோம்.
1: இணைப்பில் வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து?
2: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராமச்சந்திரன் பேசுறேன்.
1: வணக்கம், வணக்கம். உங்களுக்கான குரல் கேட்கலாமா?
2: கேட்கலாம்.

கண்டுபிடிச்சிட்டீங்களா? நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். நேரம் 4:54 வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்

0: நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டுபிடி கண்டுபிடி குரலை கண்டுபிடி. நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அடுத்த நேர் யார், எங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். முதல்ல இந்த நீங்க 5-5 நிமிஷம் பாட்டு ஒழுப்புறீங்க மேடம், அது நிறுத்துங்க மேடம். நிறைய நேரத்துக்கு வாய்ப்பு கொடுங்க மேடம். எனக்கு 10 தடவை ரிங் போயிட்டு கட்டாயிருச்சு.
2: நாங்க குடுக்கற பாட்டே வந்து காமன் நேரத்துக்கு ஒரு தடவை தானே பாட்டு குடுக்கறோம். அதுவும் குடுத்துட்டோம், குடுக்கல அப்படின்னா அப்புறம் கேக்குறதுக்கு இனிமையா இருக்காது இல்லையா? பாடல்களை கம்மி பண்ணிட்டு நிறைய நேர்கள் எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, உங்களுக்கான பாடல் கேட்டுடலாமா?
1: கேட்கலாம் மேடம்.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: கண்டுபிடிக்கட்டேன் மேடம். முதல்ல என் பேர் சொல்லிடுறேன். மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி ஸ்ரீதேவி குமரன். படம் பெண்ணின் மனதை தொட்டு பாடியவர் சுக்வீந்தர் சிங், அனுராதா ஸ்ரீராம். இதுக்கு முன்னாடி அயன் படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மகத்தி, உள்ளே சொல்லி குற்றம் இல்லை படத்தில் கேஜேசுதா சித்ரா.
0: ஆஹா, புள்ள லிஸ்டே நீங்களே சொல்லி முடிச்சிடலாம் போல இருக்கே. நிகழ்ச்சி முடியல. சரிங்க, நன்றி நன்றி,
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: சரி, ஆட்டக்கலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 4:56 ஆயிருச்சு.
2: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இருக்கோம்.
0: வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: உக்கிரபாண்டியன் பேசுறேன்.
2: கிரபாண்டியன், எங்க கிட்ட பேசினா நல்லா இருக்கும்.
0: பக்கத்துலயும் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
3: பாடு சொல்லிட்டேன், போடுங்க போடுங்க.
0: சரி, உங்களுக்கான பாடல்.

0: எஸ்பி சைலேஷா.
1: அடுத்து வாய்ப்பு முடிஞ்சிச்சு சரிங்களா. நீங்க வந்து சைலஜான்னு சொன்னதால வெற்றி பெற்றால நாங்க சொல்லிடுறோம். நன்றிங்க ஐயா.
0: நன்றி
1: நன்றி நன்றி. அதாவது எஸ்பி சைலஜா ஜானகி அவங்க அற்புதமான ஒரு பாடல், அதாவது மாலை தின்றலுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடல் கேட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மாலை தின்றல் நெருங்கிட்டோம் நினைக்கிறோம். 3 நிமிஷம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 4:57 ஆட்டக்குழம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? மாலதி சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான பாடல்

0: முயற்சி பண்ணீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? லைன்ல இருக்கீங்களா? தெரியலையா?
1: பரவாயில்ல, அடுத்த நேருக்கு வழிவிடலாம்.
0: சரி, இதுக்கு முன்னாடி போட்ட பாடல்கள்ல நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்ச பாடல் இது?
2: மால்குடி சுபா, அந்த பாட்டு கண்டு.
0: மால்குடி சுபா, எதை சொல்றீங்க? இந்த பாட்டையும் மால்குடி சுபா அவங்க பாடின பாட்டு தான். சரிங்களா? நீங்க ஆன்சர் சொன்னீங்களா இல்ல எப்படி சொன்னீங்கன்னு தெரியல, பரவாயில்ல, சூப்பரா அருமையா ஆன்சர் சொல்லிட்டீங்க, நன்றி. சரி, கிட்டத்தட்ட ஆட்டக்களம் 4:59. எத்தனை நேயர் வந்திருக்காங்க? நிறைய நேயர்கள்,
1: 30 நேயர்களையும் தாண்டி வந்து இன்னைக்கு
0: 30 நேயர் எடுத்திருக்கோம். ஆனாலும் அதுலேயும் வந்து பாட்டை குறைச்சிட்டோம்னா வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் காமன் நேரத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு பாட்டு போடுறோம். இருந்தாலும் கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் ஆட்டக்களம் நிகழ்ச்சியிலிருந்து நன்றி சொல்லி விடைபெறுவது செண்பகவள்ளி மற்றும்
1: சிவசங்கரி.
0: நன்றி நேயர்களே.
1: நன்றி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் வினாத்தால் கசிவு மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் மீதான விசாரணையை துரிதப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி விரைவு நீதிமன்றங்களை அமைக்க உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முன்வராமல் எதிர்க்கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் அரசு விவாதிக்க தயாராக உள்ளபோதிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பால கங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தியுள்ளார். இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இருநாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லைப்பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீட் தேர்விற்கு எதிராக மாணவர்களை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு

ஒத்திகை நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இன்று தொடங்கியது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் சிம்பாப்வே அணி சற்று முன் வரை 4.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் பங்களாதேஷையும் மகளிர் பிரிவில் கஜகஸ்தானையும் இன்று எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:03. அந்தி சாயும் நேரம், வைகை காத்து மெதுவா வீசுற வேலை, இந்த மாலை பொழுதுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்குங்க. அந்த அழகோடு சேர்த்து மனசை லேசாக்குற 80s 90s உடைய அமுதமான வரிகளும் இசையும் இணைஞ்சா எப்படி இருக்கும்? காலங்கள் மாறினாலும் தலைமுறைகள் கடந்தாலும் கேட்க கேட்க தவிட்டாத அந்த பொற்கால பாடலின் சங்கமம் தான் இந்த மாலை தென்றல். தென்றல் வந்து தீண்டும் இந்த வேளையில் உங்களோடு நான் பிரகாஷ்ராஜ்.

தென்றலுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மை தொட்டு செல்லும் போது மனசுக்குள்ள ஒரு சுகமான உணர்வு பிறக்கும் பார்த்தீங்களா, அதை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு மாயாஜால உணர்வை இளையராஜாவுடைய குரல்லையும் மெட்டிலையும் உங்களுக்காக கொண்டு வந்துச்சு இந்த அவதாரம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல். அடுத்து மனதை விரடும் அழகான ஒரு பாடல் கேட்க போகிறோம். இதோ

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை செந்தமிழ் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதை வருடும் அழகான பாடல்களோடு மாலை தென்றல். வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்களை நம்ம கடந்து போயிருப்போம், ஆனா யாரோ ஒருத்தருக்காக மட்டும் மனம் காத்துக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா. அந்த ஏக்கத்தை இந்த பாடல்ல வர வரிகளை விட அழகா சொல்ல முடியுமான்னு தெரியல. இதோ சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக, சின்னத்தாய் திரைப்படத்திலிருந்து.

நேரமாலை 5:20 ஆயிட்டிருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. சொல்ல நினைக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் பேனாமுனையில் கொண்டு வந்து ஒவ்வொரு வரியையும் பார்த்து பார்த்து எழுதுகிற அந்த உணர்வு இருக்குதே, அது ஒரு அழகான கவிதை தான். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான அன்பை உங்கள் மனசுக்குள்ளே விதைக்க வருது இந்த பாட்டு. மாலை தென்றல்ல சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

வார்த்தைகளில் விவரிக்க முடியாத அழகை இசையால் மட்டும்தான் உணர வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான தேடலையும் காதலையும் தான் இந்த பாட்டு பேச போகுது. கேப்டன் மகள் திரைப்படத்திலிருந்து இதோ உங்களுக்காக

0: இருக்கிறது.
1: நேரம் மாலை 5:31 ஆயிட்டிருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. மனதை விருடும் அழகான பாடல்களோடு நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தின்றல். சில கதைகளை கேட்குறப்ப மனசுக்குள்ளே ஒரு மெல்லிய புன்னகை ஆரம்பம். அதிலும் ஒரு காதல் கதையாக இருந்தால் கேட்கவா வேணும். மாலை தின்றல் நிகழ்ச்சியில் இந்த மாலை பொழுது இன்னும் அழகாக்க வருது ஒரு கவிதையான பாடல். வாங்க கேட்கலாம். மகாபிரபு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனு ராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு நன்றி வாழ்த்துக்கள்.
1: ஒன்று கிரு கிருவென தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணே.
2: 5:36 ஆயிட்டிருக்குது. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9 மாலை தென்றல். பூக்களுக்கு மட்டும்தான் வாசம் உண்டு அப்படின்னு யார் சொன்னது? பெண்ணின் அன்பிலும் அவள் அசைவிலும் கூட ஒரு அழகு வாசனை உண்டுன்னு கவிதையா சொன்ன பாட்டு தான் இப்போ நீங்க அடுத்து கேட்க போறீங்க. மாலை தென்றல்ல கொடி பறக்குது திரைப்படத்துல இருந்து பாடல்.

0: rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1-4-555.
1: நேரம் மாலை 5:42 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மனதை விரடும் அழகான பாடல்களோடு நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக அன்பு காட்டி வாழ்கிறப்ப அந்த வாழ்க்கையே ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான காதலையும் அசைக்க முடியாத அன்பையும் தான் அடுத்த பாடலில் கேட்க போகிறீங்க. காவல் கீதம் திரைப்படத்திலேருந்து இது உங்களுக்காக.

ஒரு சின்ன புன்னகை அது முகத்துக்கு அழகு தரதில்ல, ஒரு சின்ன புன்னகை அது முகத்துக்கு மட்டும் அழகு தரதில்லைங்க, அதை பார்க்கறவங்களுடைய மனசையே கொள்ளையடிச்சிடும் அப்படின்னே சொல்லலாம். முத்து முத்தா சிந்துற அந்த அழகான சிரிப்பை வர்ணிக்கக்கூடிய அருமையான பாட்டு தான் அடுத்து நம்ம கேட்க போறீங்க. நம்ம மாலை திருநல் நிகழ்ச்சியில உங்க மாலையை இன்னும் ரசனையாக்க வருகிறது சாமுண்டி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்.

நேரம் மாலை 5:53, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நாம் எழுந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தின்றல். மனசுக்குள்ள 1000 ஆசைகளும் உணர்வுகளும் புயலா அடிக்கிறப்ப அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, இசையால் மட்டும்தான் உணர முடியும். சில பாடல்கள் பாடலாம் மட்டும் இருக்காது, அது நம்ம மனசுக்குள்ள இறங்கி ஒரு மேஜிக்கை பண்ணும். அந்த வரிசையில் தமிழ் திரை இசையினுடைய சூப்பரான ஒரு பாடல், அற்புதமான பாடல் இது உங்களுக்காக வள்ளி திரைப்படத்திலிருந்து நிறைவான பாடலாக. உங்களோடு இதுவரை இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ். நன்றி நேயர்களே.

நாம் இதுவரை இணைந்திருந்தோம் மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நீங்கள் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, நிலைய இயக்குனர், ஆகாஷவாணி, சின்னச்சக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான், பிரகாஷ்ராஜ். நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

துரிதப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி விரைவு நீதிமன்றங்களை அமைக்க உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முன்வராமல் எதிர்க்கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் தேர்விற்கு எதிராக மாணவர்களை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் முல்லைப்பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஹராரேவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஜிம்பாப்வே அணி சற்று முன் வரை 16 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 89 ரன் எடுத்துள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாக்கேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் பிராடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேவின் அரியல் பிகார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழக அரசு மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் வேலை தேடும் இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்காக 25% மானியத்தில் தொழில் கடனுதவி வழங்கி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற 18 முதல் 45 வயது வரையுள்ள இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் சிறப்பு பிரிவினரான ஆதி திராவிடர், பழங்குடியினர், பின்தங்கிய வகுப்பினர், மிகவும் பின்தங்கிய வகுப்பினர், சிறுபான்மையினர், முன்னாள் படைவீரர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநர் ஆகியோர் 55 வயது வரையில் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர் விருதுநகர் மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் வியாபார தொழில்களுக்கு மட்டும் அதிகபட்சமாக தொகையாக 15 லட்சம் வரை கடனுதவியாக பெறலாம். இக்கடனுக்கு 25% அல்லது அதிகபட்சமாக 3,75,000 மானியமாக பெற்று பயன்பெறலாம். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விண்ணப்பங்கள் வங்கிக்கு பரிந்துரைக்கப்பட்டு வருவதால் ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் www.msmeonline.tn.gov.in/uyegp என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து அரசு மானியத்தை பெற்றும் பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட தொழில் மையத்தினை நேரிலோ அல்லது 04562-25-2739 என்ற தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: பக்தி மனம் கமலும் மாலை நேரத்தில் இறையருள் பெறுவோம் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஹரிணி குரலில்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மாலை 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு சென்னை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 உழவர் உலகம். மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர்புளியங்குளம் சி ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம்.

அதனை தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். ஒன்பது மணிக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 9:15 காட்டில் விரியும் கடித மலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 4:45 ராமேஸ்வரம் பண்பலை ஆரம்பமாகும். பதினோரு மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை கேட்டும் நிகழ்ச்சியும் நேரமுமாய்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க அந்திப்பூக்கள். அந்திவானம் அழகாக நிறம் மாறும் வேளையில் மனங்களும் இசையை தேடத் தொடங்கும். அந்த இசை தேடலுக்கு இனிய துணையாக மலர்கிறது அந்திப்பூக்கள். இசையோடு இணைந்து இந்த மாலை பொழுது நிகழ்ச்சியில் முதல் பாடலாக காதல் கொண்டேன் திரைப்படத்தில் கவிஞர் பழனி பாரதி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு பாடல் உங்களுக்காக காற்றலிகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக திருவிளையாட

3.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. அந்தி பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மன்மதன் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் சிநேகன் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் இதோ உங்களுக்காக காற்றலைகள்.

ஆகாஷ்வாணி மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க அந்தி பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஈரம் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் விவேகா வரிகளில் எஸ் தாமரை இசையில் ஒரு பாடல் உங்களுக்காக

ஆகாஷ்வாணி மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க அந்தி பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து கவிஞர் வாலி வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் இதோ ஒரு பாடல் உங்களுக்காக

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்தோம் அந்திப்பூக்கள். இசையோடு இணைந்து இந்த மாலை நேரத்தை இனிமையாக்க அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தீபக்.
1: என்னாச்சுடா?

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டியிலதான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பிரகாஷ்ராஜ். முதல் பாடலாக மரகத நாணயம் திரைப்படத்திலிருந்தேன்.

நேரம் 7:05, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. புதிய படங்கள், புது புது மெட்டுகள், ட்ரெண்டிங்கான சாங்ஸ், எதை கேட்டாலும் அட இந்த பாட்டு செம்ம ஹிட்டுப்பா அப்படின்னு தூள் கிளப்புற லேட்டஸ்டான சாங்ஸ் தான் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். இது பாட்டு, இது ஹிட்டு. இன்னைக்கு நம்ம ஷோல சமீபத்தில் ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். பாட்டு இது ஹிட்ல அடுத்த ஒரு சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

நேரம் 7:10 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. அடுத்து ஒரு ஹிட் சாங் கேட்க போறோம். ஜி வி பிரகாஷ் உடைய இசையமைப்புல த்ரிஷால் என நயன்தாரா இந்த திரைப்படத்தில் தான் சூப்பரான பாடல் உங்களுக்காக.

7:15 ஆயிட்டு இருக்குது. நம்ம பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாட்டு யுவன் சங்கர் ராஜாவோட மிரட்டலான இசையில் சூர்யாவோட மாசா நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய பெரிய ஹிட்டான ஒரு பாடல் தான் படம் தான் மாஸ். இந்த திரைப்படத்திலேருந்து கார்த்திக் மற்றும் சின்மை இவங்க குரலில் மதன் கார்க்கியுடைய வரிகளில் மனசு அப்படியே மயக்கிற ஒரு பாடல், அற்புதமான காதல் பாடல் இது உங்களுக்காக.

7:20 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. இப்போ கேட்ட அதே பாட்டோட வைப்ல அடுத்த ஒரு சாங், சூப்பரான ஒரு பாடல் தான் கேட்க போறோம். சோன் நிகா மற்றும் சைந்தவி அவங்க குரல்ல சகுனி திரைப்படத்துல இருந்து அடுத்த பாடல்.

பகலோட பரபரப்பெல்லாம் முடிஞ்சு மனசுக்கு ஒரு இதமான அமைதியை தர மாலை பொழுது இது. மாலை நேரத்து மயக்கத்தையோ அல்லது இதமான மெலடி பாடல்களுடைய ராகத்தையோ விரும்பாத மனசு இருக்கா? உங்களோட இந்த மாலை பொழுதை இன்னும் இனிமையாக்கிட்டு இருக்குது இன்றைய பாட்டு இதுகிட்ட நிகழ்ச்சி. அடுத்த ஒரு பாடல் சரட்டு வண்டியில் கிரண்டி வந்துட்டே இருக்குது, காற்று வெளியீடு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அழகான மாலை பொழுது, இதமான பாடல்கள், நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். தொடர்ந்து அடுத்த பாடல் மைனா திரைப்படத்திலிருந்து, இது உங்களுக்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இது மாலை நேரம் மயக்கும் மனதை விட்டு நீங்காத பாடல்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். அடுத்து ஒரு ஹிட் சாங் என்ன படத்துல இருந்து கேட்க போறோம் அப்படின்னா, திரை திரைப்படத்துல இருந்து இது உங்களுக்காக.

மாலை நேரம், மெல்லிய காற்று, கூடவே மனசுக்குள்ள யாரோ ஒருத்தருடைய ஞாபகம். இப்படிப்பட்ட அழகான பொழுதுல காதலோட மெல்லிய ஸ்பரிசத்தை பாட்டுகள் வழியா உணரலைன்னா எப்படி? இந்த இதமான மாலை வேளையில மனசு அப்படியே லேசா அப்படியே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் சிலருக்கு இப்போ அடுத்த ஒரு பாடல் லவ் ஆந்தமாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட பாடல் தான் அடுத்த ஒரு பாடல், கடாரம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து. இது உங்களுக்காக

நேரம் 7:46 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. சக்கச்சவப்பா சூரியன் மறைற இந்த அழகான அந்திசாயும் வேளையில மனசு முழுக்க காதலை மட்டும் தேடுறவங்களுக்கு இந்த மாலை பொழுது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். பாட்டு இது ஹிட்ல அடுத்து ஒரு சூப்பரான ஹிட் சாங் வந்துட்டே இருக்கு, ஓம் மன பெண்ணை திரைப்படத்துல இருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 7:51 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. இதமான மாலை பொழுதில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். அடுத்த ஒரு சூப்பரான பாடல், உங்க மனசை அப்படியே லேசாக்கக்கூடிய ஒரு பாடல் தான் கோச்சடையான் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. சத்தியமாக

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அன்பார்ந்த நேயர்களே, இசை பிரியர்களே, இன்று நம்மை காதலுடைய மயக்கத்திலையும் நினைவுகளுடைய உலகத்திலையும் ஆழ்த்திய இந்த அழகான பாடல்கள் தான் பாட்டிதிட் நிகழ்ச்சியில் கேட்டுருச்சிங்க. இளமை துளலான பாடல்கள்லேருந்து இதயத்தை வரக்கூடிய மெலடிகள் வர ரொம்ப சூப்பரான பாடல்கள் கேட்டுருச்சிங்க. இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைந்திருந்தது நான் பிரகாஷ்ராஜ். நிகழ்ச்சியில் நிறைவான ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறீங்க. எனிமி திரைப்படத்திலிருந்தேன்

0: இனி தொடர்வது செய்தி அறிக்கை சென்னேஞ்சலாக.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்காரஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிகூசர்டானுடன் திருமதி திரௌபதி முர்மு இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை நாளை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நீட் வினாத்தால் கசிவு தொடர்பான மாணவர்கள் போராட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னையில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு விஜய் காவல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மவுனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராவ்

மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. பின்னர் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி 13.2 ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளு தூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா போர்கோகைன் உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கவிருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள். குழந்தைகளின் கற்பனைக்கு வண்ணம் பூசும், அவர்களின் திறமைகளுக்கு சிறகுகள் தரும் இனிய நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். உங்கள் செல்ல குழந்தைகள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்பதோடு கவிதை, திருக்குறள், செய்யுள், ரைம்ஸ் என தங்களின் திறமைகளையும் பகிரலாம். வாருங்கள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற குழந்தைகள் அழைக்க வேண்டிய எண்கள் 04522 என்ற மதுரை முன்னிணைப்பை தொடர்ந்து 25 30 170 அறிமுக குழந்தைகளும், 25 30 171 அனைத்து குழந்தைகளும் பங்கு பெறலாம். நிகழ்ச்சியில இணைகிற முதல் குழந்தை யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு பாப்போமா. வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், எங்கிருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. ஓ, சரி சரி சரி. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அதை முதல்ல சொல்லுங்க.
2: அம்மா பாடல்.
1: அம்மா பாடல், சரி கொடுத்துடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறள்
1: சொல்லுங்க.
2: அவர முடலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முடத்தே உள்ளது, அற்றெல்லாம் மாய பயனற்குள் வாழடிவன் அற்றால் தொழால் எலி.
1: அவ்வளவுதானா, ரெண்டே ரெண்டு குறள் தான் சொல்லியிருக்கீங்க?
2: பழமிசை என்றால் வாழடி வேண்டால் இளமிசை மீண்டு வாழ்வார், வேண்டுதல் வேணவே இல்லா நடி சென்றாங்க யாண்டும் விரும்பை இல்லர், இருள் சேர் இருவிலேயும் சேரா இறைவன் பொடுத்தே பொட பொடிந்தால் மாட்டு, பொடிவாடை ஏந்து விட்டால் பொய்தி ஒழுக்கால் எண்ணி நின்றால் இன்று வாழ்வார்.
1: அருமை அருமை. தேங்க்யூ, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் குழந்தை செல்வம் அழகாக பேசிய ஆதித்தன் அவர்களுக்கான பாடல். ஆதித்தன் அவர்களுக்கான அடுத்த பாடல் இதோ.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் தினமும் காலை 6:55 சுட்டி குழந்தைகளின் மழலை பேச்சுக்களை கேட்க ரசிக்க பூந்தளிர். உங்க ஃபேவரட் ப்ரோக்ராம கேட்க மறக்காதீங்க.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க பூந்தளிர். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில இணைய காத்திருக்கும் அடுத்த குழந்தை செல்லம் யார் எங்கிருந்து பேசுறீங்க? வருக வணக்கம். ஹலோ, வருக வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஆஷா. சரி, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்? நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்காக? ஏதாவது திருக்குறள், செய்யுள், கடவுள் வாழ்த்து ஏதாவது சொல்லாம்ல?
2: ஓகே சார், நான் திருக்குறள் சொல்றேன்.
1: சொல்லுங்க. வேற ஏதாவது? அருமை அருமை. குழந்தை செல்வம் ஆஷா அவர்கள் கேட்ட பாடல் இதோ ஒலிக்க காத்திருக்கிறது காற்றலைகளில்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்கும்

பணியிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் அடுத்த குழந்தை யார், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? சரி, கண்டிப்பா போறேன். நீ நிகழ்ச்சியில் எங்களுக்காக என்ன பேச போறீங்க? பேசுங்க.
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
0: சூப்பர்.
1: துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை.
0: வாங்க வாங்க சொல்லுங்க. அப்படியே அவ்வளவுதானா?
1: நின்று போய் பின் இரு நீர் கத்து
0: அருமை அருமை அருமை. லதா அவர்கள் அருமையாக உரையாடியதால் அவருக்கான பாடல் இதோ மாரிட்டு திரைப்படத்தில் இருந்து ஒலிக்க காத்திருக்கிறது காற்றலைகளில்.

நிறைவு பெறுகிறது பட்டாம்பூச்சிகள். இதுவரை பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்று மற்றும் பங்கேற்க முயற்சி செய்த அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் தீபக். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நண்பேண்டா திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: நேரம் 8:30. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் உழவர் உலகம்.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் சி ராமச்சந்திரன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம்.
1: ஐயா வணக்கம்ங்க.
2: வணக்கம்.
1: இப்ப நீங்க மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு வந்து முதல்ல நிலத்தை எப்படி தயார் பண்ணுவீங்க?
2: அதாவது மல்லிகைப்பூ போட போறோம்னா ஏற்கனவே வந்து நம்ம ஒரு 2-3 மாசத்துக்கு நல்லா உழவு போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே காய விட்டு காய விட்டு நல்லா உழவு போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பதத்துல ஒரு ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி வந்து பாத்தி கட்டிட்டு கண்டு போடுவாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டு வாங்கிட்டு வந்து கண்டை போட்டுட்டு தண்ணி விடுவாங்க. அது ஒரு ஒருத்தருடைய முறைகள் வந்து வெவ்வேறு தான் இருக்கும். அதில் நம்ம வந்து எப்படின்னா ஒரு 2-3 மாசமாக நல்லா உழுது போட்டுக்கிட்டே இருக்கணும். உழுது போட்டு முடிச்சுட்டு புல்லு கில்லு வராத அளவுக்கு வச்சுக்கிட்டே வந்துட்டு கரெக்டாக வாங்கிட்டு வரோம்னா இப்போ முத நாள் போவோம் ராமேஸ்வரத்தில் போய் கண்டு வாங்குவோம். வாங்கிட்டு இங்கே எப்படி வந்தாலும் சாயந்தரம் வந்துடுவோம். சாயந்தரம் வந்து விடிய காலம் வெள்ளம் நான் 7 மார்னிங் எந்திரிச்சு 5 மணிக்கெலாம் போய் அந்த கயிறில் துணி கட்டி அது மூலயமா அளவு வச்சு கரெக்டாக 4x4 இல்லை 3x4 இல்லை 5x5 இந்த மாதிரி நம்ம கயத்தில் வந்து அடிக்கணக்கில் துணியும் கட்டியிருப்போம். அப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து கண்டு அளவு இழுத்து போடுவோம். அப்போ தான் கண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். அப்போ நம்ம உள்ளே போய் வர்றதுக்கு நல்லாயிருக்கும், களை வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், மிஷின் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், மருந்து அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சு வெள்ளனா கண்டு போட்டுட்டு அந்த 10 மணிக்குள்ளே தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சிடணும். அப்போ தண்ணி பாய்ச்சல் நினச்சிங்க செடி வந்து வாட ஆரம்பிச்சிடும். அப்போ வாடுனா கண்டு வந்து தெளிச்சு கிடைக்காது. அப்போ அந்த தெளிச்சு ஆகிறதுக்கே நமக்கு இன்னும் ஒரு 10 நாள் 1 வாரம் ஆயிரும். அதனால அந்த தண்ணி வந்து அப்பயே ஒரு 10 மணிக்குள்ள ஒரு ஒரு குண்டா போட போட போட தண்ணி விட்டுக்கிட்டே வந்துடுவோம். அப்போ வந்து கொஞ்சம் கண்டு வந்து நல்லா பதமாக ஆகும். 1 மாசத்துல பார்த்தீங்கன்னா கண்டு நல்லா உட்காந்துரும். உட்காந்துருச்சுன்னா நம்ம அப்புறம் வந்து அதுக்கு நம்மளுடைய பக்குவம் எப்படின்னா மருந்து அடிக்கிறவங்க மருந்து அடிச்சு தான் ஆவாங்க, இயற்கையாக பண்ணுறவங்க இயற்கையாக பண்ணுவாங்க. ஆனால் இனி இருக்கு இப்போ இருக்கிற காலத்துக்கு வந்து மருந்து அடிக்காமல் எந்த பொருளும் எடுக்க முடியல, எந்த வருமானம் இதுவும் ஈல்டு கொடுக்க மாட்டேங்குது. இயற்கைன்ற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வச்சாலும் வருஷத்துக்கு 2 தடவை தான் பூ எடுக்க முடியும், இல்லை 3 தடவை தான் பூ எடுக்க முடியும். இயற்கைனா அது எந்த நேரமும் எடுக்க முடியாது. நம்ம மருந்து அடித்தோம்னா ஆடைக்கும் கோடைக்கும் பூ எடுத்துக்கிட்டே இருக்கலாம், வருஷம் முழுவதும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம்.
1: இப்போ இயற்கையில் வந்து நீங்கள் பூ எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் வந்து இந்த மீன் அமிலமும் பஞ்சகாவியா இதெல்லாம் போட்டால் வந்து பூ நல்லா பூக்குது, எப்படியும் வந்து வருஷத்துக்கு வந்து 5 தடவை 6 தடவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன கருத்து?
2: அது வந்து அதை ஃபஸ்ட்டுருந்தே பதப்படுத்திக்கிறணும். ஒரு ஒரு குழந்தைய எப்படி வளர்க்குறீங்களா பிறந்ததுலேருந்து, அந்த மாதிரி மல்லிகை செடிக்கும் குழந்த மாதிரி தான். அதை நீங்கள் பிறந்த அப்படியே கொண்டு வரும்போதே நீங்கள் அந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்தால் அது வரும். காலதாமனம் மாறுச்சினாலும் போச்சு, நீங்கள் என்ன பக்குவத்துக்கு கொண்டு வந்தாலும் மாறிக்கிறோம். அதனால் 2 விதமாக இருக்குது. நம்ம வச்சுக்கிற முத நம்மளோட உழைப்பு இது ரெண்டும் தான் அதில் காட்டினா தான் அதை கொண்டு வர முடியும். ஒரு 1 வருஷம் 1.5 வருஷத்தில் நல்லா கொண்டு வந்து கண்டை கொண்டு வந்தோம்னா 2 வருஷத்துக்கு நல்லா பூ எடுக்கலாம். அதே இயற்கை வெள்ளாமல் பார்த்தோம்னா கண்டிப்பான முறையில் கம்மியாகத்தான் கிடைக்கும், ஈல்டு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: இப்போ நீங்கள் ஒரு செடி நட்டதுக்கு அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு வந்து இந்த செடி வந்து இருக்கும், எத்தனை முறை நம்ம வந்து 1 வருஷத்துக்கு பூ எடுக்கலாம்?
2: அதாவது கண்டு வந்து நல்லா கண்டு அதில் கண்ணில் வந்து வேர்பூச்சி விழுந்து இப்போ அதிகமாக சாகுது. இதுதான் இப்போ வந்து

0: அதிகமான ஒரு இழப்பு என்னென்னா, கண்டு ஒரு 10,000 கண்டு வாங்கிட்டோம்னா அது ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த 10,000 கண்டில் 5,000 கண்டு போயிடுது. அப்போ அந்த 5,000 கண்டு போச்சுன்னா என்ன காரணம்னா, இந்த வேர்பூச்சி. இந்த வேர்பூச்சி இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக 15 வருஷம் தான் அந்த வேர்பூச்சி விழுந்து இப்போ கண்டு சாகுது. அதுக்கு முன்னாலே அந்த வேர்பூச்சி விழுகாது, கண்டே சாகாது மல்லிகப்பன். அப்போ அந்த இதுக்கு வந்து இன்னும் வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியல. அது என்ன காரணம்ன்றும் மெடிக்கலும் கண்டுபிடிக்க முடியல, இயற்கை விவசாயமும் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் 20 வருஷம் இருந்துச்சு, நானும் பிறக்கிருக்கேன் சின்ன பிள்ளையில மல்லிகைப்பூ கண், ஆனால் இப்போ பிறக்க முடியல. அதனால வந்து செயற்கை உரத்தை வச்சு பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுதான் வந்து கொஞ்சம் இதாகுது. அந்த செயற்கை உரத்தை வச்சும் கொஞ்சம் மருந்து கலந்து ஊற்றுனா ஒரு ஒரு செடி தப்பிக்குது. அதாவது 100க்கு 10 செடி 5 செடி தப்பிக்குது.
1: பூ எடுக்கிறது அப்படின்றது எப்ப இருந்து எடுக்கலாம்? இப்போ ஒரு செடி வச்சதுல இருந்து எத்தனை மாசத்துக்கு அப்புறம் இல்ல எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பூ எடுக்கலாம்?
0: அதாவது கண்டு வச்சு ஒரு ஒரு வருஷம் ஆச்சுனாவே, ஒரு வருஷம்ன்றது வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு தான், 6 மாசத்துலயும் பூ எடுக்கலாம், 3-6 மாசத்துக்கு மேல பூ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது எடுத்து ஒரு பக்குவமா வந்துருச்சுன்னா அந்த பக்குவத்துல வந்து என்னன்னா, லைட்டா ஒரு 10 நாள் உணர போட்டு ஒரு 5 நாள் உணர போட்டோம்னா அப்படி தண்ணி விட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்க, அது வந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே லைட்டாக தலை எடுக்கும். தலை எடுத்தோடனே 20 நாள் செடியை காய போட்டு ஒரு 30 நாளாக காய போட்டு அப்படி எடுத்தோம்னா கொஞ்சம் ஈல்டு கிடைக்கும். அப்போ வந்து என்ன பண்ணால், ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உரம் போட்டு தண்ணி விட்டோம்னா லைட்டாக செடி வந்து கருகருன்னு வரும். அப்போ வந்துச்சுன்னா குறுமிக்கும். அந்த குறுமிச்சோடனே ஒரு மருந்து, தலைவு மருந்து. அப்புறமா என்ன பண்ணும், மறுபடியும் ஒரு தலைவு மருந்து, இன்னும் ஒரு 4-5 நாளில் ஒரு மருந்து, தலைவு மருந்து. அப்போ எடுத்துட்டோம்னா அந்த வர்ற தலைவு வந்து கருகாமல், அது வந்து மறுபடியும் புழு பூச்சி சாகாமல் அப்படியே அந்த தலை அப்படியே கொண்டு வரலாம். அப்படியே கொண்டு வந்தோடனே மறுபடியும் வந்தோடனே ஒரு 4 நாள் இல்லை ஒரு 5 நாள் கழிச்சிட்டு மறுபடியும் வந்து அரும்புக்குன்னு தனியாக ஒரு மருந்து அடிக்கணும். அப்போ அந்த அரும்புக்குன்னு தனியாக ஒரு மருந்து அடிச்சிட்டோம்னா அங்கிட்டு ஒரு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அரும்பு வந்து பச்சை அரும்பாகும். பச்சை அரும்பாகனே அப்புறம் வெள்ளை அரும்பாகும். வெள்ளை அரும்பு வந்தோடனே ஒரு மருந்து, அந்த வெள்ளை அரும்பு வந்தோடனே ஒரு மருந்து எடுத்துட்டோம்னா அப்படியே பூரா வந்து பெருவெட்டு மருந்து அதுலேயே கொடுக்கலாம். கொடுத்துட்டோம்னா பூ பெருக்கும். பூ பெருத்தோடனே அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொட்டை இல்லாமல் பூ நல்லா தெளிவாக வரும். அப்போ வந்து நம்ம என்ன ஈல்டு பார்க்குறோமோ அந்த ஈல்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது நம்ம எப்பயுமே வந்து வரமரம் ஒன்று இருக்குது, இத்தனை நாளில் 25 நாள் தான் இந்த தண்ணி விட்டு 25 நாள் 30 நாளுக்குள்ளே வந்து பூ எடுக்கணும். அந்த 30 நாளில் கணக்கு எடுக்கிறதுக்குள்ள சராசரியாக நம்ம பயன்படுத்தாமல் சும்மா யதார்த்தமாக பண்ணிட்டு வந்தோம்னா அது வந்து அவ்வளோ ஈல்டு கொடுக்காது, அவ்வளோ வருமானம் வராது, அவ்வளோ பூ வராது. அதனால வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நல்ல ஈல்டு கொடுக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 30 நாள் தான் மழை காலம்னா, 35 நாள் வெயில் காலம்னா 25 நாளில் பூ வந்துடும்.
1: இப்போ நீங்கள் பூ எடுக்கிறீங்க, எந்தெந்த பருவத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ எடுத்த பூக்கள் வந்து உங்களுக்கு சீசன் டைம்னேனா எப்படி விலை கிடைக்குது, அன்சீசனில் அப்படின்னா எப்படி விலை கிடைக்குது?
0: அதாவது ஈல்டு வந்து மாட்டுத்தாவணி இதில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஈல்டு வச்சு தான் வந்து விலையும் போகும். அங்கே வந்து ஈல்டு வந்து கம்மியாக வருதுன்னா விலை கூடும். அதே மாதிரி மூர்த்த நாள் இருந்தால் கொஞ்சம் விலை கூடும். அதே மாதிரி ஐபிசி கார்த்திகை மார்கழி தை 4 மாதத்துக்கு எப்படினாலும் விலை கூடும் அந்த டயத்தில் மட்டும். ஆனால் அந்த டைம் வந்து ரொம்ப ரேராக தான் வரும் பூ. ஏன்னா அந்த டைம் வந்து மழை, அந்த காற்று, இந்த இதுகள்லாம் அடிச்சுட்டே இருக்கனால, பனி விழுந்துகிட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து பூ வர்றது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துலையும் நம்ம தொழில் நல்லா பண்ணணும்னா, விவசாயத்தை நல்லா முறைப்படி கொண்டு வந்தோம்னா கண்டிப்பான முறையில் ஈல்டு நிறையா கிடைக்கும், நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அந்த 4 மாதத்தில் தான் நல்ல வருமானம் வரும், அதிகமான விலை கிடைக்கும் மல்லிகைப்பூக்கு.
1: இப்போ நீங்கள் மல்லிகை மட்டும்தான் வச்சுருக்கீங்களா? அந்த மெட்ராஸ் மல்லி என்னென்னமோ புதுசு புதுசாக மல்லியெல்லாம் நிறையா வந்திருக்குல்ல, அது எதுவும் நீங்கள் வச்சுருக்கீங்களா?
0: எங்கள் ஊரை பொறுத்தல, வேடபுளியங்குளத்தை பொறுத்தல ஒரே பூ மல்லிகைப்பூ தான், மதுரை மல்லி தான், வேறு எந்த இதுவும் கிடையாது. நம்ம ஊரில் மல்லிகைப்பூ வந்து எங்கே வாங்கி போய் வச்சாலும் மனக்கு நல்லாயிருக்கும். மற்ற ஊரில் வாங்குறத விட நம்ம ஊரில் வாங்கி வச்சிங்கன்னா மனம் வந்து வேறு ஊரில் வந்து கம்மியாக இருக்கும், நம்ம ஊரில் வந்து மனம் அதிகமாக இருக்கும். நீங்கள் எங்கேனாலும் எடுத்து போகிறீங்கன்னா நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்கன்றத கண்டுபிடிச்சு போடலாம். எந்த ஒரு மல்லின்னு கண்டுபிடிக்கலாம். இங்கேருந்து வாங்கிட்டு போனீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ இங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிற அளவுக்கு மதுரையில் அந்த மனம் சொல்லி எடுத்துக்காட்டும்.
1: நீங்கள் எத்தனை ஏக்கரில் இப்போ இந்த மல்லிகைப்பூ போட்டிருக்கீங்க?
0: நம்ம இப்போ 1 ஏக்கரில் மல்லிகைப்பூ போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து வேலைகளுக்கு வந்து இப்போ இந்த 100 நாள் வேலை வந்ததுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விவசாயம்லாம் நலிவடைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் வந்து வெயிலெலாம் என்னன்னு தெரியாது. அந்த வர்றாங்க அப்படி விருப்பப்பட்டு வராமல் அவங்க நம்மளுடைய இதுக்காண்டி வர்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வருமானம் அதிகமாக கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து 100 ரூபா கொடுத்தோம், 200 ரூபா கொடுத்தோம், இப்போ 300 ரூபா கேட்குறாங்க. இன்னும் நாளாக என்ன ஆகுனா ஒரு காலகட்டத்தில் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வந்துடுவாங்க. அப்போ வருமானம்ன்றது ரெண்டு பேத்துக்குமே லாபம்லாம் போயிடும். மருந்து அடித்து களை வெட்டி உரம் வச்சு தண்ணி விட்டு அந்த செடியை பாதுகாத்து கொண்டு வந்து இவ்வளோதெல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கும் ஈல்டு இது வருமானமும் கம்மியாயிரும், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வரவுக்கும் தண்ணி ஊற்றி தான் போகும். இது வந்து தொழில் வந்து 4 இடம் நலிவடைஞ்சிச்சுன்னா விட்டுருவாங்க. கொஞ்சம் நீங்கள் இந்த தொழிலுக்கு எல்லா பேரும்

0: அளவுக்கு வச்சுட்டா இன்னும் விவசாயம் வந்து பெருகும். என்னன்னா மக்கள் வந்து எல்லா பேத்துக்கும் அவங்களுக்கும் நல்லதுதான், நாளைக்கு அவங்களுக்கும் இடம் இருக்கு, அவங்களுக்கும் வேலைக்கு போவாங்க, நமக்கும் வேலைக்கு போவாங்க, நம்ம அங்கிட்டு வேலைக்கு போவோம்.
1: இப்ப உங்களுக்கு சீசன் டைம்ல அப்படின்னா அந்த பூ விலை வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, அப்ப நீங்க வந்து அந்த பூவை என்ன செய்வீங்க?
0: அந்த சீசன் சீசன் டயத்தில் வந்து நமக்கு வந்து விலை இல்லைன்னு வச்சுங்களேன், அங்கேயே எங்கள் முதலாளியே வந்து சென்ட்டுக்கு எடுத்துருவாங்க. அப்படியே மறுபடியும் நம்ம கொண்டு போனது அங்கே வந்து கம்மியாக போவோம், அவ்வளோ சென்ட்டுக்கு எடுப்பாங்க, கம்மியாக எடுப்பாங்க, 500 போகிறத 200 எடுப்பாங்க, அதே மாதிரி 200 போச்சுன்னா 100 எடுப்பாங்க. இதுதான் சென்ட்டுக்கு எடுத்த பாதி பாதியாக எடுப்பாங்க.
1: சென்ட்டுக்கு எடுக்கும்போது வந்து நீங்கள் தரமான பூன்னு தரம் பிரித்து எடுப்பாங்களா, இல்லை அப்படி இல்லை இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ரேட் போட்டு கொடுத்துருவாங்களா?
0: அந்த இதெல்லாம் கிடையாது, தரம் பிரிக்க மாட்டாங்க. சென்ட்டுக்கு வந்து தரம் பிரிக்க தேவையில்லை, அதை அப்படியே மொத்தமாக எல்லாமே மூட முடியாது நம்ம அப்படியே அளந்து போட்டு போயிட்டோம்னா போதும், சென்ட்டுக்கு வந்து அது கணக்கு கிடையாது. அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா தான் தரம் வாரியாக பிரிக்கிறது, அப்போ தான் வந்து நம்ம பூக்கு வந்து குவாலிட்டி இருக்கும், குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து இன்கம் கொடுப்பாங்க, அங்கே வந்து கிலோவுக்கு இவ்வளவு கொடுவாங்க. ஆனால் வந்து சென்ட்டுக்கு வந்து அப்படி கிடையாது, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த குவாலிட்டி கண்டுபிடிப்பாங்க.
1: இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பிரித்து கொடுத்து நீங்கள் அனுப்பியிருக்கீங்களா இது வரைக்கும்?
0: எங்கள் ஓனர் கடையிலேயே எடுத்துருவாங்க, தனியாக எடுப்பாங்க, இந்த பூ நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குன்னா அப்படியே எக்ஸ்போர்ட்டுக்கு எடுத்துருவாங்க, எங்கள் கடையிலேயே வந்து எடுத்துருவாங்க. நாங்கள் போய் கொடுக்கணும் அவசியம் இல்லை, எங்கள் கடைக்கே எல்லாமே வந்துடுவாங்க, எங்கள் கடை பெரிய கடை, அதனால எங்க கடையிலயே வந்து அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க.
1: இப்போ நீங்க வந்து பூ மார்க்கெட்ல கடை தனியா வச்சிருக்கீங்களா?
0: எல்லா பேரும் எல்லா கடைக்கும் பூ இப்போ எங்க ஊர்ல இருந்து போடுறாங்க, எங்க ஊர் கடையிலயும் ஒரு 20 கடையில பூ போடுறோம் எங்க ஊர்ல இருந்தே மொத்தம்.
1: இப்ப வந்து உங்க கடையில பூ அதிகமா போடுறது சரி, இப்ப பூ எடுக்கிறது எந்த நேரத்துல எடுப்பீங்க? காலையில பறக்குவீங்களா இல்ல சாயந்தரம் பறக்குவீங்களா? எந்த நேரத்துல பறக்குனா வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்?
0: அதாவது காலையில் எப்பயுமே 7 5 மணிக்கெலாம் போய் பூக்காட்டில் போய் எடுத்தோம்னா ஒரு 8 ஃபஸ்ட் ரவுண்டு கொண்டு போனோம்னா ஒரு வேலை, அப்புறம் அந்த 8 போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு 10-11 கொண்டு போனால் அது ஒரு வேலை குறையும், அப்புறம் அப்படியே வந்து கூடுனதுலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். காலையில் 8 போகிறோம்னா அது ஒரு வேலை ஆகும், அப்புறம் 10 ஒரு வேலை ஆகும், அந்த 11-12 வரையும் போட்டால் கொஞ்சம் ஒரு வேலை இருக்கும், அதுக்கப்புறம் போட்டால் கொஞ்சம் வேலை குறையத்தான் செய்யும்.
1: இப்போ மதியான நேரத்தில் ஒரு செட்டு பூ கொண்டு வராங்களா, ஒரு 2 ஒரு 3 6 எல்லாம் கொண்டு வராங்களா, அந்த ரேட்டு வந்து உச்சமாக இருக்குமா?
0: அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்து எல்லா பேத்தும் பூ இல்லை, நம்ம தான் பூ கொட்டிருக்கணும், நல்ல வேலைக்கு போடலாம், ஈவினிங்ல 6 வரையும் போடலாம், பூ போடலாம் 6 வரையும் போடலாம், ஆனால் வந்து நம்ம யாரும் பூ இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல வேலைக்கு போடலாம், பூ இருந்துச்சுன்னா நார்மலாக தான் இழுக்கும். அங்கே ஒரு 10 கொட்டியிருக்கோம்னா அந்த 10 எண்ணெய் ஈல்டோ கம்மியாக தான் கிடைக்கும்.
1: இப்போ நீங்கள் வந்து பூ வந்து இங்கே வந்து உங்களுக்கு எடுப்பாங்களா இல்லை நீங்களே கொண்டு போய் எங்கள் கடையில் போடுவீங்களா?
0: நம்ம தான் கொண்டு போய் பெரிய கொண்டு போய் மதுரையில் மாட்டுத்தானில் போடணும், இங்கே வந்து யாரும் வாங்க மாட்டாங்க, அப்படி கொடுக்கவும் மாட்டாங்க, இங்கே எல்லாமே இங்கேருந்து அங்கே கொண்டு போனா தான் இடம் போட்டு கொடுத்துருவோம்.
1: சரி, இப்போ மேக்ஸிமம் இங்கே வந்து நிறையா பேர் வந்து மல்லிகைப்பூ போட்டிருக்கிறீங்க, இப்போ ஒரே வண்டி பிடிச்சி மொத்தமாக எடுத்துகிட்டு போய் போட்டுருவீங்களா இல்லை அவங்கவுங்க தனித்தனியாக எடுத்து போய் போடுவாங்களா?
0: அதான் இது வந்து எப்படின்னா சுயநலம் கலந்த போதுனாலாம், ஏன்னா நம்ம பூ எடுக்கிறோம்னா நம்ம அவன் பூ வாங்கிட்டு போனால் நம்ம பூ கொஞ்சம் முன்ன பின்னா லேட் ஆகும், அந்த பூவும் போட்டு வரணும், இந்த பூ போட்டு வரணுன்றக்காண்டி மக்கள் என்ன பண்ணணும்னா அவங்கவுங்க வண்டி வச்சிருக்காங்க, டூ வீலர் வச்சிருக்காங்க, பிறக்கணும்னே ஒரு 5 10 பிறக்கினாங்களா கமக்கமா டக் டக் டக்னு வேகமாக போய் போட்டுருவாங்க, ஒரு அவசரம் முடியாத பட்சத்துக்கு நம்மகிட்ட வந்து கொடுப்பாங்க, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொடுப்பாங்க, ஒளியே அப்போ மற்றபடி எப்படியெல்லாம் இது பண்ண மாட்டாங்க, மொத்தமாக கொடுத்து விட மாட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க தான் அவனுக்குள்ள அண்ணன் தம்பி மட்டும் இருந்தால் மட்டும் 2 சேர்ந்துருந்தா மட்டும் தான் கொண்டு போவாங்க, ஒளியே எல்லா பேர் பூவெலாம் வாங்கிட்டு போக மாட்டாங்க, இங்கே எல்லா பேர் பூ கொடுத்து விடவும் மாட்டாங்க, இங்கே அதிகமாக அவரவராக போய் கொண்டு போய் போடணும், அவரவராக பணத்தை எத்தனை கிலோ என்னன்னு அவங்க கண்ணால் பார்க்கணுன்றக்காண்டி பாதி பேர் போவாங்க.
1: இல்லை இப்போ வந்து மொத்தமாக வண்டி பிடிச்சி அப்போ அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போகிற அளவுக்கு பூ வருமா?
0: அதிகமாக வரும், ஆனால் பொங்க கொடுக்க மாட்டாங்க, இங்கே கொடுக்கவே மாட்டாங்க, இந்த ஊரை பொறுத்தல கொடுத்து விட மாட்டாங்க.
1: அப்போ தனித்தனியாக தான் போய் நீங்கள் வந்து பூ மார்க்கெட்டில் போய் போட்டுட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் போட்ட அன்னைக்கே நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு வந்துடுவீங்களா இல்லை மாசக்கல்ல வாரம் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் வாங்குவீங்களா?
0: நாங்கள் வந்து எப்பயுமே வந்து போட்டோம்னா மாதத்துக்கு வேணும்னா 100 அன்றாட வாங்குவோம், அவசர தேவைன்னா ஒரு 500 1000 வாங்குவோம், அப்போ மருந்து வாங்குவோம், உரம் வாங்குவோம், அவ்வளோதான் ஒழிய நாங்கள் வந்து எங்கள் பணம் வந்து இருக்குது அப்படின்னா எங்கள் ஓனர்கிட்ட மொத்தமாக தான் வாங்குவோம், 4 கூட வாங்குவோம், அப்படி தான் வாங்குவோம் ஒழிய நாங்கள் பாதி பாதி வாங்க மாட்டோம், அன்றாட வாங்க மாட்டோம், பணம் வாங்க மாட்டோம், அப்படியெல்லாம் வாங்குறது பழக்கம்.
1: மொத்தமா வாங்கி ஒரு தொகை நமக்கு முழுசா கிடைச்சா அது ஒரு பயன்பாடா இருக்கும் நமக்கு அப்படின்றதுனால மொத்தமா வாங்கிக்குவீங்க.
0: ஒரு நகை நட்டு எடுத்துக்கலாம், இல்ல ஒரு பிள்ளைகளுக்கு இல்ல பக்கத்துல ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா தோடந்தோரில் ஒரு வேலை இல்ல பக்கத்துல ஒரு 2-3 வந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். அந்த மாதிரி விவசாயம் அந்த செய்முறைகளுக்கு வாங்கணும், அப்படி பெரிய பெரிய செய்முறை வந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு செய்யறதும் பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு பொருள் எடுத்து வைக்கணுன்றக்காண்டி அப்போ மொத்த மொத்தமா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வாங்கி வச்சு அதை வச்சு சிறுசேமிப்பு மாதிரி செஞ்சு.
1: இப்ப பேங்க்ல போய் சிறுசேமிப்பு வைக்கிறதுக்கு பதிலாக நீங்க மார்க்கெட்ல வந்து சேர்த்து வச்சுட்டு மொத்தமா வாங்கிக்கிறீங்க?
0: அப்படித்தான், என்ன நம்ம இங்கே பேங்க்ல போட்டு எடுக்கிறது சரி, எங்கள் ஓனர்கிட்ட இருந்துச்சுன்னா நாங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், அவர் எப்போ வேணாலும் சரி நம்ம வேணும்னா கொடுத்துருவாங்க, எவ்வளோ வேணாலும் கொடுப்பாரு, அது வந்து நம்மளுடைய தொழிலும் நம்மளுடைய வருமானத்தை வச்சு தான் அவங்களும் கொடுப்பாங்க நம்மளுக்கு.

0: இப்போ நீங்கள் எடுக்கிற இந்த மல்லிகைப்பூவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா இல்லை வருமானம் உங்களுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு கட்டுப்படி ஆகுதா?
1: இல்லை நல்லா இருக்குது, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா அன்னைக்கு வந்து 20 கிலோ, 30 கிலோ, 40 கிலோ, 50 கிலோ கொண்டு போனவங்க இன்றைக்கி 10 கிலோ கொண்டு போகிறோம். என்ன காரணம்னா தொழில் வந்து கொஞ்சம் குன்று. என்ன காரணம்னா விவசாயத்தில் வந்து வேலைக்கு ஆள் கிடைக்கல, அது ஒரு இது. அந்த பூ அதிகமாக வர வச்சோம்னா அந்த பூவை பிறக்கிறதுக்கு ஆள் வரமாட்டேது. ஸோ அந்த மாதிரிலாம் எச்எஸ்ஆ இருந்தால் இன்னும் தொழில் நல்லாயிருக்கும், நம்மளும் 10 ரூபா அதிகமாக சம்பாதிக்கலாம், அவங்களுக்கும் 10 ரூபா செய்யலாம். ஆனால் இந்த மக்கள் வந்து தொழிலுக்கு வந்து வர்றதில்லைன்றதுனால தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே குறைவாக இருக்குது. கொஞ்சம் இந்த வேலைகள் மட்டும் குறைவாக இருந்து நம்ம விவசாயத்துக்கு சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பூர்த்தி ஆயிரும், எல்லாமே பூர்த்தி ஆயிரும்.
0: மிக்க நன்றி ராமச்சந்திரன் சார், நீங்கள் வந்து நேயர்களுக்காகவும் மதுரை வானொலிக்காகவும் உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுக்கு மல்லிகைப்பூவை வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறீங்க, எப்படி விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்காக
1: நன்றி.

0: எங்களுக்காகவும் மதுரை வானொலிக்காகவும் உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுக்கு மல்லிகைப்பூவை வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறீங்க, எப்படி விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்காக
1: நன்றி. நன்றி.
2: இதுவரை மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் சி ராமச்சந்திரன் அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள்.

நிலையில் பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் பால் விற்பனை தொகை கொழுப்பு சத்து அடிப்படையிலேயே வழங்கப்படுகிறது. பாலில் கொழுப்பு சத்து அதிகமாகும் போதுதான் பால் சற்று கெட்டியாக இருக்கும். பாலில் புரதத்தின் அளவு கூடும் பொழுது நீர்த்து போய் தண்ணீராக இருக்கும். அசை போடும் பிராணிகளான கறவை மாடுகளில் ரூமன் எனப்படும் வயிற்றறையில் பாக்டீரியா நுண்கிருமிகள் அதிக அளவில் இருக்கின்றன. இவைதான் நார்ச்சத்து தீவன வகைகளான வைக்கோல், சோளத்தட்டை, கோ3 மற்றும் கோ4 புல் வகைகள் போன்றவற்றை செரிமானம் செய்கின்றன. செரிமான உறுப்புகள் நன்றாக சுருங்கி விரியும் போதுதான் செரிமானம் முழுமையாக நடைபெறும். நார்ச்சத்து தீவனங்கள் உணவு பாதையினை விரிவடைய செய்வதோடு சில வகை நொதிகளும் சுரக்க காரணமாக அமைகிறது. நார்ச்சத்து தீவன வகைகளான கோ3, கோ4 புல் வகைகளை சாப்பிடும்போது ரூமன் வயிற்றுப்பகுதியில் ஏற்படும் உராய்வுகளால் அசிட்டிக் அமிலம், அசிட்டோ அசிட்டிக் அமிலம், ஃபியூட்ரிக் அமிலம் போன்ற அமிலங்கள் சுரக்கின்றன. இவைதான் கொழுப்பு சத்து உருவாக மூல காரணிகளாகும். இக்காரணிகள் பல்வேறு ரசாயன மாற்றங்களினால் பாலில் கொழுப்பு சத்தாக சேருகின்றன. பெரும்பாலான விவசாயிகள் பச்சை தீவனங்களை கறவை மாடுகளுக்கு கொடுப்பது இல்லை. விவசாயிகளில் ஒரு சிலர் மட்டுமே கோ3, கோ4 தீவன புல் வகைகளை தங்கள் நிலங்களில் பயிரிடுகின்றனர். பெரும்பாலும் இவை பருவமழையை நம்பி பயிரிடப்படுகின்றன. எனவே பச்சை தீவனங்கள் கோடை காலங்களில் தாராளமாக கிடைப்பது இல்லை. பருவமழையை நம்பியிருக்கும் நம் நாட்டில் மழை காலங்களில் பசும்புல் மிக அதிக அளவில் கிடைக்கும். ஆனால் கோடையில் பசும்புல்லை காண்பது அரிதாக இருக்கும். மழைக்காலத்தில் அபரிமிதமாக கிடைக்கும் இந்த பசும்புல் வகைகளை ஆண்டு முழுவதும் விவசாயிகள் பயன்படுத்த முடியும். பசும்புல்லை சைலேஜ் எனப்படும் ஊறுகாய் புல்லாக மாற்றி அதில் உள்ள சத்துக்கள் குறையாமல் நீண்ட நாட்கள் பாதுகாக்க முடியும். நல்ல மழை காலங்களில் கிடைக்கும் அபரிமிதமான தீவன புல் வகைகளை விவசாயிகள் தேவைக்கேற்ப சிறு குழிகள் வெட்டி இந்த முறையை பயன்படுத்தலாம். பசும்புல்லை காற்றோட்டமாக பசும்புல்லை காற்றோட்டம் இல்லாத இடத்தில் நொதிக்க செய்வதுதான் இந்த ஊறுகாய் புல்லின் அடிப்படை அம்சமாகும். மழை காலங்களில் ஊறுகாய் புல் முறையை கையாளக்கூடாது. மொத்தம் அறுவடை செய்ய போகும் தீவன எடையை ஏறக்குறைய அளவிட்டு அதற்கேற்ற சைலோ எனப்படும் குழிகளை வெட்ட வேண்டும். இவ்வாறு ஊறுகாய்புல் தயாரிக்கும் இடத்தில் மண்ணின் தன்மையானது நீர் தேங்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அறுவடைக்கு பின் புல்லை சிறிது நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். ஏனெனில் பயன்படுத்தப்படும் புல்லில் 10-20% வரைதான் ஈரப்பதம் இருக்க வேண்டும். இப்படியாக தயாராக உள்ள புல்லை 4.5 சென்டிமீட்டர் அளவில் நறுக்கி மண்டை வெள்ளத்தின் பாகினை புற்களுடன் சேர்க்கலாம். இது நொதிக்கும் திறனை அதிகப்படுத்துகிறது. சாதாரண உப்பையும் சேர்க்கலாம். இது புல்லின் சுவையை அதிகரிக்கும். சைலோவின் அடியில் 5 சென்டிமீட்டர் உயரம் வரை உபயோகமற்ற புல்லை படுக்கையாக அமைக்கலாம். அதன் மேல் தீவன புல் வகைகளை துண்டுகளாக நறுக்கி பரப்ப வேண்டும். ஒவ்வொரு 30 சென்டிமீட்டர் உயரத்துக்கும் வெள்ளப்பாகு உப்பு கரைசலை தெளிப்பது மிகவும் அவசியம். புல்லின் உயரம் தேவைக்கேற்ப வந்தவுடன் வைக்கோல், மரப்பட்டை போன்றவற்றை 15 சென்டிமீட்டர் அளவுக்கு பரப்பி அதன் மேல் மண்ணால் மூட வேண்டும். மழை காலங்களில் மழை நீர் உட்புகா வண்ணம் மூட வேண்டும். மூடப்பட்ட குழியின் மேல் தென்னை இலைகளை பரப்பி வைக்க வேண்டும். குழியின் உள்ளே புல்லின் ரசாயன மாற்றங்கள் 2-3 மாத காலத்தில் நிறைவு பெறுகின்றன. அதன்பின் குழியை திறந்தால் ஊறுகாய் புல் தயார். ஒருமுறை திறந்த குழியினை மறுமுறை மூடக்கூடாது. அப்படி செய்தால் மொத்த புல்லும் கெட்டுவிடும். இந்த சூழ்நிலையில் ஊறுகாய் புல் நல்ல மணத்துடன் பசும் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஊறுகாய் புல் தயார் செய்வதால் வருடம் முழுவதும் அனைத்து நேரங்களிலும் சத்துமிக்க கால்நடை தீவனம் கிடைக்க ஏற்பாடு செய்யலாம். தண்டு தடிப்பாக முற்றிய நிலையில் புல்வகை இருந்தாலும் ஊறுகாய் புல் தயார் செய்வதால் மிருதுவாக இருப்பதுடன் விரயம் செய்யாமல் கால்நடைகளால் விரும்பி உண்ணப்படும். இவ்வேளாண் தகவல் நத்தம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைப்பிலிருந்து வழங்கப்பட்டது.

இனி அடுத்து வேளாண் பழமொழி சிந்தனை. வெள்ளமே ஆனாலும் பள்ளத்தே பயிர் செய். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். தொடர்வது விடைபெறும் முன், பயோ மினரலைசர் என்பது உரமாக்கல் செய்யும் முறையை விரிவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிர் கட்டமைப்பு ஆகும்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள்.

9:15 ஆகிட்டு இருக்க இந்த நேரத்துல கேட்க போறோம் காற்றில் விரியும் கடிதமலர்கள். எனக்கு முன்னாடி நிறைய கடிதங்கள் நமது நேயர்கள் எழுதி அனுப்பியிருக்காங்க, விருப்ப பாடல்கள் கேட்டு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமது நிலையத்தின் நிகழ்ச்சிகள் குறித்து விமர்சனங்களையும் எழுதி அனுப்பியிருக்காங்க. முதலாவதா ஒரு விருப்ப பாடல் கடிதத்துடைய நிகழ்ச்சியை துவங்கிடலாம் இல்லையா? யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னா, தௌஃபிக் ரஹ்மான் அவர்கள் ராமேஸ்வரத்துல இருந்து பாடல் கேட்டு கடிதம் எழுதியிருக்காரு. என்ன பாடல் கேட்டிருக்காரு அப்படின்னா, ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படத்துல இருந்து விழாமலே இருக்க முடியுமா அப்படின்ற பாடல் கேட்டிருக்காரு. கேட்ட நேயர்களுக்காகவும் கேட்டு ரச நேயர்களுக்காகவும் இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. நிலையத்தில் அலைவரும் நலவா அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாரும் நலமா இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் நலத்தோட இதோ இந்த பாட்டுல கேட்டு மகிழுங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. காற்றில் விரியும் கடித மலர்கள், காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சிக்கு நீங்க கடிதம் அனுப்ப நினைச்சீங்க, நான் அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலை இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சின்ன சொக்கி குளம் மதுரை 2 அப்படின்ற முகவரிக்கு தாங்க. இப்போ ஒரு நேயரோட விருப்ப பாடல் அழகா கேட்டு ரசிச்சோம் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்காகவும் கேட்டு மகிழறதுக்காக நிறைய விருப்ப பாடல்கள் இருக்கும், அதை வந்து கடிதம் மூலமா எழுதி அனுப்பலாம். அதே மாதிரி நம்ம பண்பலை நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருப்பீங்க, ஆஹா அவங்க அந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையா பண்ணாங்கப்பா, இல்ல கொஞ்சம் இதெல்லாம் சொல்லியிருக்கலாம், இந்த கருத்துக்களையும் சேர்த்து கூறியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்கள் இருக்கும் இல்லையா, அந்த கருத்துக்களை விமர்சனங்களாகவும் எழுதி அனுப்பலாம் இந்த முகவரிக்கு. கேட்டுட்டு இருக்கோம் காற்றில் விரியும் கடிதமலர்கள். சொல்லுங்க அடுத்ததா என்ன கடிதம் நம்ம கையில இருக்கு?
0: அடுத்த கடிதமாக பிரணிதா அப்படின்றவங்க கைத்தறி நகர் மதுரையிலிருந்து அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க யார் யார் கேட்டிருக்காங்கன்னா பிரணிதா, மான்ஷி, மோதிலால், நந்தினி, வாசுகி, பார்கவி, சூர்யா, யாழினி அவர்களுக்காக.
1: அதாவது இந்த நேரத்தில் வந்து குடும்பங்கள் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து இரவு உணவு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, அதே நேரத்தில் இவங்க குடும்பமாக சேர்ந்து ஒரு பாடல் கேட்டிருப்பாங்க இல்லையா. இந்த குடும்பத்துக்காகவும் கேட்டு ரசித்து கொண்டிருக்க அத்தனை குடும்பங்களுக்காகவும் பாடல் இதோ
0: இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்களின் மடல் பேசும் நேரமாக கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். காற்றில் விரியும் கடிதமலர்கள். நேரம் 9:28 இப்போ என் கையில் ஒரு விமர்சன கடிதம் தாங்க எழுதிருக்கு. அதாவது நமது அன்பின் அறிவிப்பாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் வந்து மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், அதாவது நம்மளோட ஒளிபரப்பு எங்கெங்கெல்லாம் சென்று சேருதோ அந்த 6 மாவட்டங்களோட முதல் எழுத்தை எல்லாம் இணைத்து மதிதேவி சிவபாம அப்படின்னு சொல்லி வச்சிருக்காராங்க. அந்த மாவட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேரா உருவாக்கியிருக்காரு. அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லி எழுதி அனுப்பியிருக்காரு பெரிய குளத்திலிருந்து டாக்டர் M.A. இளங்கோவன் மற்றும் குடும்பத்தினர். எழுதிய நேயருக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த கடிதம் படிச்சிடலாமா?
4: நிச்சயமா. அடுத்த கடிதம் யாருன்னா, நிகழ்ச்சியின் அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். எங்கேருந்து எழுதியிருக்காங்கன்னா SS காலனி மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க பாடல் வந்து ராஜாதிராஜா திரைப்படத்திலிருந்து. அவர் யார் யாருக்கெல்லாம் அந்த பாடல்கள் கேட்டிருக்காங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, பூமாரி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், கேட்டுக்கிட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் இந்த பாடல்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கோம் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில். அடுத்த கடிதம் யார் எங்கிருந்து சொல்லியிருக்காங்க, ஒரு விமர்சனம் சொல்லியிருக்காங்க.
1: விமர்சனம் இருக்கு. அதாவது எனக்கு இந்த மடல்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒன்று தோணுது, என்னதான் உலகம் வந்து டிஜிட்டல் பாதையை நோக்கி ஓடினாலும் ஏஐ வந்தாலும் அந்த ஒரு போஸ்ட் கார்டை வாங்கி தங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழிச்சு நம்ம நிகழ்ச்சியை கேட்டு அது குறித்து பாராட்டையும் விமர்சனமும் எழுதி அனுப்புறாங்க இல்லையா, இப்படிப்பட்ட நேயர்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம மதுரை வானொலி நிலையம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்காகவே இன்னும் பல பல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நம்ம வானொலி நிலையத்துல வரிசையா விளம்பரம் காத்துட்டே இருக்கு. இப்போ விமர்சனம் படிச்சிடலாம். அதாவது 16/6/2026 அன்று மதியம் வசந்தகானங்கள் நிகழ்ச்சியை இந்த நேயர் கேட்டிருக்காரு. 45 நிமிடத்தில் சரியாக 9 பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளர் சகோதரி அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லி யார் எழுதி அனுப்பியிருக்காரு அப்படின்னா சந்தைப்பேட்டை ஓகே சிவா அவர்கள் தான் எழுதி அனுப்பியிருக்காரு. பாராட்டிய நல்லுள்ளத்துக்கு

0: நன்றி சொல்லிட்டு அடுத்த கடிதம் என்னன்றதை படிச்சிடலாமா?
1: நிச்சயமா. காட்டல் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியின் அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அவர்கள் கேட்ட பாடல் மௌனராகம் திரைப்படத்தில் இருந்து. அவருக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இந்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மடல் எழுதி காத்திருக்கும் மதுரை பண்பலையினருடைய மனம் விரும்பிய பாடல்களும் விமர்சனங்களும் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி இது. காற்றில் விரியும் கடிதமலர்கள். அடுத்த ஒரு விமர்சனம் தான் படிக்க போகிறோம். யாருடைய விமர்சனம் அப்படின்னா, தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவங்களுடைய விமர்சனம். மஞ்சம் மங்கும் வேளையில் ஆன்மீக பாடல்களால் எமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறைமனம் பரப்பிச் சென்றது அன்றைய விளக்கேற்றும் நேரம். வழங்கிய மதுரை பண்பலை 103.3 வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி. ரொம்பவே சூப்பராக அதாவது மாலை மங்கும் நேரத்தில் சூப்பரான ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம இதில் போகுது. விளக்கேற்றும் வேலை அதற்கான ஒரு விமர்சனமும் படித்து முடித்தோம். அடுத்து நீங்கள் என்ன எங்களுக்காக பாடல் ஒளிபரப்ப போகிறீங்க, யாருடைய விருப்ப பாடல்?
1: இதோ நம் மதுரையிலிருந்து எம் சிங்காரவேல் அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் இருந்து.
0: இதோ அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

நேரம் இரவு 9:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். தொடர்ந்து அடுத்த ஒரு விமர்சனம் தான் படிக்க இருக்கின்றோம். நேர்களே, உங்களுடைய விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்ப பாடல்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, நிலைய இயக்குனர், சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. உங்களுடைய விருப்ப பாடல்

0: விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்ப பாடல்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: காற்றில் விரியும் கடிதமர்கள் பகுதி, நிலை இயக்குனர், சின்னச்சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. உங்களுடைய விருப்ப பாடல்களை தனி கடிதத்துலையும், உங்களுடைய விமர்சனங்களை வந்து தனி கடிதத்துலையும் எழுதி அனுப்பலாம். ஓகே, அடுத்த ஒரு விமர்சன கடிதம் தான் மதுரை சந்தப்பேட்டை ஓகே சிவா அவருடைய விமர்சனம் தான் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். மதுரை வானவில் பண்பலை 103.3 வணக்கம். 5/6/2026 அன்று வசந்த கானங்கள் கேட்டேன். ஒழித்த பாடல்கள் அனைத்தும் அருமை. அதில் நிறைய அப்படியே லிஸ்ட்டு போட்டு எழுதி அனுப்பிச்சிருக்காரு. பேசுவது கிளியா, மானல்லவோ அப்படி நிறைய பாடல்கள் ஒளிபரப்ப கேட்டேன். பாடல்கள் வழங்கிய லாவண்யா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு விமர்சன கடிதம் எழுதியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு விருப்ப பாடலையும் கேட்டலாம். யார் எங்கேருந்து அனுப்பிச்சிருக்காங்க?
1: விருப்ப பாடல் கேட்டிருக்க நேயர் இளையங்குடி இக்பாலும் அவர் குடும்பத்தினருக்காகவும். எங்கேருந்து பாடல் அப்படின்னா, உயர்ந்த உள்ளம் திரைப்படத்தில் இருந்து பாடல். அவருக்காகவும் அவர் குடும்பத்தினருக்காகவும்
0: கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரையும் கடிதமல்கள். மடல் எழுதி காத்திருக்கும் மதுரை பண்பலை நேர்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றில் ஒழித்து கொண்டிருக்கிறது. என்று தொடர்ந்து அடுத்த பாடல் யார் எங்கேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, மதுரை விரகனூர்லேருந்து சண்முகப்பிரியா அவருடைய விருப்பத்திற்காக தான் பாடல் ஒழிக்கின்றது. அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் இதுவோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இதுவரை இணைந்திருந்தோம் நேயர்களுடைய விமர்சன கடிதங்கள், விருப்ப பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சியாக காற்றில் விரியும் கடிதமலர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விமர்சனத்தை சூப்பராக அழகாக எழுதி அமைச்சிருந்தாங்க. நீங்களும் உங்களுடைய விமர்சனங்களை எழுதி அனுப்பணும், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும் அப்படின்னா நீங்களும் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, நிலைய இயக்குனர் சின்னசுக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தோம் நாங்கள் அஜிதா, பிரகாஷ்ராஜ் மற்றும்
1: தீபக்.
0: நன்றி நேர்களே. பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பவர்களுக்கு எந்த வேலையும் மிகவும் சுலபமானதாகும் என்ற அழகான வரிகள் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி நேர்களே.
2: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10 மணி. இனி தொடர்வது.
3: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் இசை வானல். இனிய பாடல்களை சிறகழித்து கொண்டு வந்து சேர்க்கும் பட்டு சிறகு நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இசைக்க இருக்கும் இனிய கானம் 1984 இளையராஜா இசையிலும்

எங்கும் இருள் சூழ்ந்த இரவை ஒளிரச் செய்யும் நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒலித்துக் கொண்டிருக்கிறது பட்டு சிறகு. இளையராஜா இசையமைக்க மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில், வைரமுத்து வரிகளில். அடுத்த இன்னிசை தென்றலாய் இசைக்க இருக்கும் பாடல் 1985 வெளிவந்த முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு நிகழ்ச்சியில் அடுத்ததாக இசைக்கு இருக்கும் இன்னிசை கானம் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர் குரல்களில் 1985 வெளிவந்த இதய கோயில் திரைப்படத்திலிருந்து.

இரவின் மடியில் இனிமையான துயில் கொள்ள ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். பட்டு சிறகு நிகழ்ச்சியில் அடுத்ததாக இசைக்க இருக்கும் இதமான ராகம் MS விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா ஆகியோர் இசையமைப்பில், வாலி வரிகளில், SP பாலசுப்ரமணியம் மற்றும் S ஜானகி ஆகியோர் குரல்களில் 1986 வெளிவந்த மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து.

இரவுக்கு நிலவு ஒளி தருவது போல மனதிற்கு ஒளி வழியே ஒளி தருகிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு. வாலி வரிகளில் SP பாலசுப்ரமணியம், குரலில் 1986 வெளிவந்த மௌனராகம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்கலாம்.

இசையோடு இரவை இனிமையாய் மாற்றுகிறது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு. காற்றலைகளில் அடுத்ததாக தவழும் பாடல் 1987 வெளிவந்த எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சுனந்தா குரல்களில்.

மனதை கவரும் கானங்களோடு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது பட்டு சிறகு. பி சுஷிலா குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரோமான் இசையில். 1993 ஆண்டு வெளிவந்த புதிய முகம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்கலாம் நேயர்களே.

0: மனதை வருடும் இன்னசை கானமாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது பட்டு சிறகு. காற்றலைகளில் அடுத்ததாக இசைக்க இருக்கும் பாடல் 1991 வெளிவந்த குணா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், வாலி வரிகளில் கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

இரவை இனிமையாக்க நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நான் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் வாலி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் 1991 வெளிவந்த தளபதி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது பட்டு சிறகு. ஏஆர்ரோமான் இசையில், வைரமுத்து வரிகளில், கே எஸ் சித்ரா குரலில் 1995 வெளிவந்த பம்பாய் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலிதோ காற்றலைகளில்

0: 9 நிறைவு பெறுகிறது பட்டுச் சிறகு.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள், நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
5: ஹாய் மதுரை எஃப்எம் லிஸ்னர்ஸ், நான் சிங்கர் அனன்யா பட் பேசுறேன்.

நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய முன்னிரவு வணக்கம். நேரம் முன்னிரவு 11 மணி. தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் நாளை வளமர இருக்கும் நிகழ்ச்சிகள். நாளை காலை 4:45 நிலைய தொடக்க அறிவிப்பு, தொடர்ந்து வந்தே மாதரம், மங்கள இசை, நாளொரு குரல், தொடர்ந்து நிகழ்ச்சியும் நேரம் இடம்பெறும். நாளை காலை 5 மணிக்கு பக்தி பாடல்கள் தரும் பக்தி மாலை கேட்கலாம். 5:30 திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள் இசை அமுதம் தருகிறது. காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள் கேட்கலாம். தொடர்ந்து 6:05 திரை இசை. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்த நாளின் சிறப்பு. தொடர்ந்து நிகழ்ச்சி நேரம் இடம்பெறும். 6:30 கேட்கலாம் இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அறுப்பு

மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சிகள் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 திரையிசை, 6:55 பூந்தளிர் இடம்பெறும். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள், இதில் காந்தி அஞ்சலி பகுதி 56 இடம்பெறும். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். திருவரங்கம் ஸ்ரீ ஆதி காமாட்சி அம்மன் திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி நிகழ்வுகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:45 தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள். 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் திங்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம், 10:30 ஒரு பட பாடல்கள், இந்தியன் என்ற படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையில் அலையோடு விளையாடு அலட்சியத்தோடு அல்ல, நீச்சல் பயிற்சியாளர் அக்ஷயா அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே சோபனா. தொடர்ந்து கேட்கலாம், நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:02 சிம்மக்கல் பேச்சியம்மன் கோவிலிருந்து நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வர்ணனையாளர்கள் ஜெயா, அமுதா மற்றும் செண்பகவலி ஆகியோர். தொடர்ந்து 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 என்சிஆர்டி விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம், 4:30 பண்பலையின் ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், நாளை மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா. நாளைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் கம்பனில் ஈற்றடி சிறப்புரை வழங்குகிறார் டி சரவண செல்வன் அவர்கள். 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. தொடர்ந்து 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 நாம் கேட்கலாம் தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் நாளை வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள், நிகழ்ச்சியும் நேரமாகும்.

0: இசை தூங்கல் ஆயிரம் புது பாடல் ஆயிரம்
1: Union Minister Dr. Jitendra Singh has appealed to the protesting students of the NEET.
2: FM Rainbow 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய முன்னிரவு வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. ராகம் இசைக்கும் நந்தவனை சோலையில் தேனமுத பாடல்களை தர இரவு நேரத்தில் இசை பவனி வரும் நிகழ்ச்சி இது. தேனும் பாலும் என்றும் தாள இந்த அழகான இரவு வேளை 11:57 கடந்து கொண்டிருக்கும் இந்த இரவு பொழுதில் இனிமையான பாடல்கள் தொகுப்போடு இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா நேயர்களே. இந்த அற்புதமான இரவு பொழுதில் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கக்கூடிய முதல் பாடல் என்ன பாடல் வர இருக்கிறது அப்படின்னு எல்லோரும் கேட்பதற்கு ஆவலாக இருப்பீங்க. ஆமாங்க, இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கக்கூடிய முதல் பாடலானது

தீர்க்க சுமங்கலி அப்படின்ற ஒரு படத்தில் தான் பாடல் நாம் இந்த நேரத்தில் தர இருக்கின்றோம். பாடல் வருகிறது வாணி ஜெயராம் குரலில், கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள். இது 103.3 மதுரை எஃப்எம், தேனும் பாலும்.

நேரம் இரவு 11:10. இணைந்திருக்கின்றோம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தேனம் பாலும். தீர்க்க சுமங்கலி என்ற படத்திலிருந்து வாணிஜெயராம் பாடிய பாடல், எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கண்ணதாசன் கவி வரிகள் கேட்டு முடித்த இந்த அழகான இரவு பொழுதில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரலில் கேட்கலாம், டாக்டர் சிவா என்ற படத்திலிருந்து.

டாக்டர் சிவா என்ற படத்திற்காக எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கவிஞர் வாலி அவர்கள் பாடல் வரிகள். வளம் வந்தது கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரலில். 11:13 கேட்டு ரசிக்கும் இந்த நேர நிகழ்ச்சி இது தேனும் பாலும். இணைந்திருக்கின்றோம் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரலில், இரவு நேரத்தில் வைர நெஞ்சம்.

எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் அந்த இனிமையான பாட்டு வைர நெஞ்சம் என்ற படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில் கேட்டு ரசித்தோம். இது தேனும் பாலும். வானலையின் இசை வர்ணஜாலம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. 11:18:14. கடந்து கொண்டிருக்கும் இந்த இரவு வேளையில் இனிமையான பாடல் தொகுப்பு இது தேனும் பாலும் தருகிறது. இனி வரக்கூடிய பாடல் உரிமை குரல் என்ற படத்திலிருந்து பாடல் ஒன்று உங்களுக்காக இந்த நேரத்தில் கே.ஜே. யேசுதாஸ் பி. சுசிலாவின் குரலில் பாடலை கேட்டுவிடலாம்.

இணைந்திருக்கின்றோம். 11:22:30 வானலையின் வசந்த ராகம் இணைந்திருக்கின்றோம். இது தேனும் பாலும் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவோடு. இனி 3 தெய்வங்கள் என்ற படத்திலிருந்து ஒரு அருமையான பாட்டு இந்த நேரத்தில் நாம் தர இருக்கின்றோம். இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள். பாடலுக்கு குரல் பி. சுசிலா. பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

இனிமையான இரவு நேரம் 11:26 29 இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தேனும் பாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலானது அந்தமான் காதலி. இந்த படத்திலிருந்து பாடல் 1 கேஜே யேசுதாஸ் வாணிஜெராம் பாடியது. இனிமையான இரவு பொழுதில் இப்போது அந்த பாடலை கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

இணைந்திருக்கின்றோம். இரவு நேரம் 11:30 45 நொடி. இது தேனும் பாலும் நிகழ்ச்சி. 103.3 மதுரை FM ரெயின்போர்டு இணைந்திருக்கலாம்.

105 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. இரவு நேர இசை அமுதமாய் இனிய பாடல்கள் தெவிட்டாத இசை ராகத்தில் இணைந்திருக்கிறோம் தேனும் பாலும் நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் துலாபாரம் என்ற படத்திலிருந்து கே.எம். சௌந்தரராஜன் பி. சுசிலா பாடியது.

11:35, இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இனி டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் ஒன்று, உலகம் சுற்றும் வாலிபன்.

11:39 இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் நாம் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியானது தேனும் பாலும். தேனும் பாலும் தரையிருக்கும் அடுத்த பாடல் திரிசூலம் என்ற படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 11:45 இது 103.3 மதுரை FM ரெயின்போ இணைந்திருக்கின்றோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது மீனவ நண்பன் என்ற படத்திலிருந்து.

இசை வர்ணஜாலமாய் ஒழித்து கொண்டிருக்கிறது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில். இது தேனும் பாலும். 11:48:44. இந்த இரவு நேரத்தை இன்னும் அழகாக்க இனிமையான பாடல் ஒன்று கேஜே யேசுதாஸ் பி சுசிலாவின் குரலில் வயசு பொண்ணு என்ற படத்திலிருந்து பாடல் வளமருகிறது. இணைந்திருங்கள்.

11 மணி 54 நிமிடம் 52 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய பாடல் நீல மலர்கள் என்ற படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரலில் பாடல் வளம் வருகிறது. இணைந்திருங்கள் நேர்களை.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்களை கேட்டு ரசித்த அத்தனை அன்பான நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல. இனி 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களை, இசையோடு என்றும் நீங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டூ?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவ் டு யூ டூ?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டூ?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவ் டு யூ டூ?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டூ?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவ் டு யூ டூ?

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: தன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். அழகான ஒரு அதிகாலை, அழகான ஒரு அதிகாலை அப்படிங்கும்போது சந்தோஷம், அப்புறம் பூக்கள் பூக்கிறது மாதிரியான நந்தவனம் மாதிரியான அழகான நறு மனம் செழித்து வளரக்கூடிய ஒரு இடமா நம்மளுடைய மனசை வச்சுக்கணும்.

ஏன்னா அங்கே கண்டிப்பாக இறைவன் இருக்கிற ஒரு இடமா இருக்கும் இல்லையா? எஸ், அதனால இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தையோட இன்னைக்கு நாள தொடங்கலாம். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னா அழகாய் பூக்குதே பாடல் கேட்டு விடலாம்.

நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து பிரசன்னா மற்றும் ஜானகி ஐயர் அவங்களோட குரலில், கலைக்குமாரோட வரிகளை விஜய் ஆண்டனியோட அழகான இசையில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். 3:25 ஆயிட்டுருக்கு. நான் மன்னிச்சிருக்கிறது பார்த்தினூற்று 2.3 மனங்கள் நின்று முழுமையான கொண்டாட்டம். ஓகே, அடுத்ததாக வரும் பாடல் இதோ. ஒரு காற்றுக்கிட்ட கவிதை சொல்லி அனுப்புறதை விட உங்களுடைய சந்தேகத்துக்கு விடையையும் சேர்த்து அனுப்பிடலாம்.

அவமானத்தை ஒழிப்படத்திலிருந்து சித்ரகம்மாவோட குரலில் ப விஜய் அவர்களின் வரிகளில் எஸ் ஏ ராஜகுமாரோட இசையமைப்பில் பாடல் கேட்டு வச்சுருக்கிறோம். நேரம் 3:30 ஆயிட்டுருக்கு. நம்ம ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் ஒன்றுமே இல்லைங்க, சரியாயிடும் சரியாயிடுவேன் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு உயிர் போதும். எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் வெளில வந்துடலாம். எஸ், அந்த மாதிரி ஒரே ஒரு உயிரை சம்பாரித்தா போதும், அதை விட பெரிய சொத்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம், அது நமக்கு ரொம்ப முக்கியம். எஸ், அதை கொடுக்குறவங்க நம்ம உயிருக்கு மேலே. அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. எஸ், அடுத்ததாக என்ன பாடல்? பூ வாசம் புறப்படும் இடம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சி தேடிட்டுருக்கிறார் கதாநாயகன். நம்மளும் சேர்ந்து தேடலாமா?

சிவம் படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் சாதனா சர்க்கம் அவங்களோட குரலில் வைரமுதுவின் வரிகளில் வித்யா சாகரோட இசையில பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 3:35 ஆயிட்டிருக்கு. இஸ் தனியான அந்த இரவு, மென்மையான அந்த ஒரு உணர்வுகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா? வெறும் பூ பாடல்களாக கேட்டு ரசிச்சிருக்கிறோம். எஸ் நேயர்களோட கமெண்ட்ஸும் என்னென்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி வேறு நிகழ்ச்சிகளை நம்ம நிதானமாக வாசிக்க முடியாது. சர்வராஜன் பேட்டையிலேருந்து தினா ரமேஷ் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. காலை வணக்கம். தேனி ஹரிராம் அழகான ஒரு தமிழில் கவிதை எழுதியிருக்கிறாங்க. காத்திருப்போம், விழித்திடுவோம், செவிமடுப்போம், அருள்மணி மாலையை நாளைய ஒளிபரப்பு சிறப்படைய அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரவு வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அழகு உங்களுடைய கவிதை. தமிழில் நம்மளுடைய கவிதைகளை பார்க்கும் பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமாம், நேயர்களுடைய பெயர்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த அன்பு இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமாம் நேர்களே, ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு விடலாம்.

ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேருந்து தேவன் மற்றும் சுஜாதா அவங்களோட குரலில் பழனி பாரதியோட வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கோம். நேரம் 3:41 ஆயிட்டிருக்கு. ஓகே, நேயர்களுடைய கருத்துக்களையும் பார்த்துடலாம். சேகரையா அழகாக ஒரு கவிதை மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. ஈரக்காற்றின் வரிகளை கொண்ட பாடல்களினால் இணையத்தை குளிரூட்டி நேயர்களின் நெஞ்சங்களில் குடிகொண்ட திரைப்பட பாடல்களை வழங்கி கொண்டிருக்கும் எங்கள் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி உங்களுடைய அழகான தமிழுக்கு. மயிலப்பேடு தயாளன் அப்புறம் பன்னிப்புரம் மணிகண்டன் உங்கள் எல்லாருமே அதிகாலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே இனிய அதிகாலை வணக்கம். ஓகே, பூக்கள் பாடல்களாக கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். எஸ் உங்கள் மனமும் கண்டிப்பாக அப்படி மலர்ந்து இதழ்கள் விரித்து மலர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாடல் கேட்டு விடலாம் நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 4 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான புத்துணர்வான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நிகழ்ச்சியை தொடரலாம். நாம் இணைந்திருப்பது வித் பாரதி 102.3 மனுகிரல் என்றும் முழுமையான கொண்டாட்டம். திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக இசையவிருப்பது MS சுப்புலட்சுமி அம்மாவின் குரலில்.

பக்தியின் பணிவான வெளிப்பாடு சரணடைதல். பாரதியின் வரிகளில் சரணடைதல் அழகிய தமிழில், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், மிடிமையும் அச்சமும் மேவி எண்ணெஞ்சில் குடிமை புகுந்தன, கொண்டுருவை போக்கேன, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், துன்பம் இனியில்லை, சோர்வில்லை, சோர்வில்லை, தோற்பில்லை, அன்பு நெறியில் அரண்கள் வளர்த்திட, நல்லவை நாட்டிட தீயவை ஊட்டிட, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன் தாயே. அடுத்ததாக திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் வரும் பாடல் மங்கள நாயகி படத்திலிருந்து வடிவேலனே சிவபாலனே என தொடங்கும் பாடல் பி. சுஷீலாவின் குரலில், வாளியின் வரிகளில்.

0: இசையவிருப்பது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருமேஞானம் டிபிஎன் ராமநாதன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருராமேஸ்வரம் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவில், ஸ்ரீ கணபதி நீ தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

திருமேஞானம் டிபிஎன் ராமநாதன் அவர்கள் வழங்கியுள்ள நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருராமேஸ்வரம் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவில். தொடர்ந்து ஆனந்த தாண்டவம், பகுதாரி ராகம், ஆதிதாளம், முத்துத்தாண்டவர் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 2ஆம் நாள், வராபவ வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 4:51. மதுரை எஃப்எம்

இரண்டாம் நாள். வராபவ வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 24 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 4:51. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: தொடர்வது நாளொரு குரல். குரல் எண் 333.
1: அற்காயியல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப அங்கே செயல்.
2: செல்வம் நிலையற்ற தன்மையை உடையது. எனவே செல்வம் வந்தவுடன் நிலைத்த அறங்களை உடனே செய்துவிட வேண்டும். குறள் எண் 333, அதிகாரம் நிலையாமை.
1: அற்காயியல் விற்று செல்வம் அது பெற்றால் அற்குப அங்கே செயல்.
2: செல்வம் நிலையற்ற தன்மையை உடையது. எனவே செல்வம் வந்தவுடன் நிலைத்த அறங்களை உடனே செய்துவிட வேண்டும். குறள் எண் 333, அதிகாரம் நிலையாமை.
0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்று இடம்பெற இருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நாம் கேட்கலாம் 5 மணிக்கு பக்தி மாலை. பக்தி பாடல் தர இருக்கிறது. 5:30 இசை அமதம். திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள். தொடர்ந்து 6 மணிக்கு செய்தி சுருக்கம். 6:02 புதிய காலை, இதில் சேவை செய்திகள் இடம்பெறும். 6:05 திரை இசை கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க, வழங்குபவர் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள். 6:15 புதிய காலை, இதில் இந்த நாளின் சிறப்பு நிகழ்ச்சியின் நேரம் இடம்பெறும். தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் கேட்கலாம். சூழல் சிந்தனை, வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 திரையிசை. 6:55 பூந்தளிர். இன்று காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை போக்கள், இதில் காந்தி அஞ்சலி பகுதி 56 இடம்பெறும். 7:25 கேட்கலாம். ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்று திருவரங்கம் ஸ்ரீ ஆதி காமாட்சி அம்மன் திருக்கோவில் சிறப்புகள். வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். இன்று காலை 7:30 டெல்லி அஞ்சலாக காமா

கருத்து விளையாட்டு போட்டிகள் 2026. தொடர்ந்து 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை போக்கள் இடம்பெறும். இன்று காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் தொலைபேசி விலை விருப்ப பாடல் கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம் இடம்பெறும். 10:30 ஒரு பட பாடல்கள், இன்று இந்தியன் என்ற படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். மறுபகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் அலையோடு விளையாடு, அலட்சியத்தோடு அல்ல. நீச்சல் பயிற்சியாளர் அக்ஸியா அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே சோபனா. தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:02 கேட்கலாம். சிம்மக்கல் பேச்சியம்மன் கோவிலிலிருந்து நேரலை நிகழ்ச்சியில் வர்ணனையாளர்கள் ஜே ஜெயா, எம் அமுதா மற்றும் எஸ் செண்பகவல்லி ஆகியோர். பகல் 1 மணிக்கு நாம் கேட்கலாம் வசந்த கானங்கள். 1:55 பாரதியார் பாடல் இடம்பெறும். 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. இன்று மாலை 6:25 நிகழ்ச்சி நேரம். 6:30 அந்தி பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள், தொலைபேசி வழியாக குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி அது. தொடர்ந்து 8:30 இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் கம்பனில் ஈற்றடி சிறப்புரை வழங்குகிறார் டி சரவணச்செல்வன் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். இன்று 10:00 இசையால் தாளாட்டு பட்டுச்சிறகு. தொடர்ந்து முன்னிரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். இவையாவும் நம் பண்பலை வரிசை 103.3 மதுரை FM ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகளாகும். இணைந்திருங்கள் நேயர்களே, இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய காலை பொழுது அனைவருக்கும் ஒரு நலமான ஒரு வளமான நாளாக அமைய வாழ்த்துகிறது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த இனிய காலை நேரத்தில் உங்கள் இல்லம் வந்து சேர்க்கிறது பக்தி மாலை, பக்தி பாடல்கள். நேரம் காலை 5 மணி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாம்பே சகோதரிகள் பாடியது.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த இனிய காலை நேரத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை, பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் சௌமியா பாடியது

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். 5:13 நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ்எஸ்ஏ வாகிட் எஸ் சரளா பாடியது.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலையில் பக்தி பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனி தொடரும் பாடல் எஸ்எம் அபுல் பராகத் குரலில் கேட்டுவிடலாம்.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலையில் நாம் இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலையில் தொடர்ந்து எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது.

இந்த இனிய காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை பக்தி பாடல்கள். இனி கே கிருஷ்ணராஜ் பாடியது

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிதே நிறைவுக்கு வருகிறது பக்தி மாலை பக்தி பாடல்கள். நன்றி நேயர்களே, இனி 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி தொடர்வது திரையிசையில் வந்த பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியை வழங்க வருகிறார் லாவண்யா.